0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இன்று ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. நேர்கள் இரவு 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்ந்து 11 என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. 12 உங்கள் தெருவில் உங்கள் பாடல்கள் ஒழிக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி வானிலை வரும். அதில் இணைந்து நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055. தொடர்ந்து காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 30°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 19 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 23°C காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். இன்றைய பின்னரவில் காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே எதுவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்தும் 163.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று ஜூலை மாதம் 13 இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். கலக நேரம் 9:03.

ஒழிக்கும் பாடல் நம்மவர் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது. பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அணிந்து பாடியிருக்கின்றார்கள். பாடல் கணிசை மகேஷ்.

0: கலைஞரும் 9 மணி 12 நிமிடம் ஒழித்த பாடல். நம்ம அவர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது பாடல் கணிசை மகேஷ்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222 416-700-2222 J.CA.
4: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
9: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
8: 905-417-6069.
9: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

15 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். அனைவரும் பயன்பெறும் வகையில் சகல வசதிகளுடன் கூடிய பொது போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலிருந்து காங்கிரசின் துறைக்கான நகர்சேர் கடுகதி ரயில் சேவையை 4 நாட்களாக வரையறுத்ததை மாற்றி வழமை போல் சேவை வழங்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. மியான்மரையொட்டிய இந்திய எல்லையில் நடந்த கண்வெடி தாக்குதலில் ஒரு படை வீரர் உயிரிழந்ததுடன் 4 வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கனேடிய சமஸ்டி அரசும் அல்பர்டா மாகாண அரசும் மற்றும் 5 எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்களும் பல பில்லியன் மதிப்பிலான கார்பன் கட்டுப்பாடு மற்றும் சேமிப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. ஹோர்மோஸ் நீர்நிலையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் அறவிடும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் அறிவித்திருக்கிறார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

கலை நேரம் 9:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 108.3. பொழிக்கும் அடுத்த பாடல் யுகேந்திரன் பவதாரணி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கான இசை ஞானி இளையராஜா பாடல் பூஞ்சோலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: ஒழித்த பாடல் பூஞ்சோலை திரைப்படத்திற்காக யுகேந்திரன் பவதாரணி இணைந்து பாடியது. கலை நேரம் 9:21.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
6: அன்று கேட்டவை என்றும் இனியவை, அன்று கேட்டவை என்றும் இனியவை. Old is always gold. So, if you can dance.
7: சிட்டுக்குருவி சுத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே.

0: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூலை மாதம் 18-19 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150 தி பிரிக் அவுட்லெட்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்,
2: 2462 4662 4662. மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேச துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 24 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஒன்றாக இணைந்து தீர்வு காண இணக்கம் எட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தனது தொகுதியில் இன்று ஆரம்பித்து வைத்தார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா இன்று முறைப்படி ஆரம்பித்திருக்கிறது.

0: இலங்கை செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அண்மையில் மாற்றப்பட்ட கைதிகளுக்கு இன்று திங்கட்கிழமை சட்ட ஆலோசனை வழங்கச் சென்ற சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகள் பாதுகாக்கும் குழுவினருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் சிறைச்சாலை அத்தியட்சகரின் அனுமதி கோரியபோது சிறைச்சாலை அதிகாரிகளின் நேரடி மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பின் கீழ் மாத்திரமே அதற்கான கலந்துரையாடலை நடத்த முடியும் என சிறைச்சாலை தரப்பால் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய நிபந்தனைகள் கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயலாக அமைந்துள்ளதாக தெரிவித்த சிறைச்சாலை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பெரேரா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு தடைகளுக்கு எதிராக சிறைச்சாலை தலைமையகத்தில் எழுத்து மூலம் முறைப்பாடு கடிதம் ஒன்றை கையளித்திருக்கின்றனர். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை எதிர்வரும் 24 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது குறித்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ரித்வா சூறாவளி காரணமாக வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தற்காலிக குடியிருப்புக்கான 6 வீட்டு வாடகை உதவித்தொகை மேலும் 3 நீடிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்திருக்கிறது. சூறாவளியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்காலிகமாக குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்காக இந்த வாடகை உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களின் தற்போதைய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தொடர்ந்து மேலும் 3 வீட்டு வாடகை உதவித்தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என நிதியமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஒன்றாக இணைந்து தீர்வு காண இணக்கமிட்டப்பட்டிருக்கிறது. கொழும்பிலுள்ள தனியார் விடுதியில் இன்று பகல் சந்தித்த தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் கூட்டத்தின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி காணி உரிமை உள்ளிட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஒன்றிணைந்து தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் குறித்த புதிய கூட்டணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிதைந்து போகாத ஒரு கூட்டணியாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 எனும் கவனயீர்ப்பு போராட்டம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14 தேதி முதல் 17 தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக தாயக செயலணி அறிவித்திருக்கிறது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இப்போராட்டம் குறித்து தெரிவிக்கப்பட்டது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கடந்த ஆண்டு நீதியின் ஓலம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 14 தேதி தொடங்கி 17 தேதி வரை தொடர்ந்து 4 நீதியின் ஓலம் 2 எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரும் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என குறித்த செயலணி தெரிவித்திருக்கிறது. இறுதி நாளான 17 தேதி மாபெரும் பேரணியும் நடைபெறவிருக்கிறது. ஆரம்ப நாளான 14 தேதி மாலை 4 செம்மணியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 4 நடைபெற்று இறுதி நாளான 17 தேதி தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து மக்கள் திரண்டு வருகை தருவதோடு மாபெரும் பேரணி யாழ் நகரில் இடம்பெறும். இந்த போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும் என தாயக செயலணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 601 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதற்கமைய நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 68,672 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அவர்களில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 36,118 என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அதன்படி கம்பஹா மாவட்டத்தில் 14,112 டெங்கு நோயாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் 13,791 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள். இதனிடையே இந்த மாதத்தின் முதல் 12 மாத்திரம் 13,791 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். அதே நேரம் டெங்கு காய்ச்சலினால் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 47 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழ்நாடு முழுவதும் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விஜய் தனது தொகுதியில் இன்று ஆரம்பித்து வைத்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி வெளியான நிலையில் 2 மாதங்கள் கழித்து தனது தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு இன்று முதலமைச்சர் விஜயம் மேற்கொண்டார். அங்கு புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய் கூடியிருந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து சர்மா நகரில் உள்ள நியாய விலை கடையை பார்வையிட்டு தமிழகம் முழுவதும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் அட்டை வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 73,000 புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் விழாவின் ஆரம்ப நிகழ்வை இன்று தொடங்கி வைத்த முதல்வர் விஜய் 50 குடும்ப உறுப்பினர்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 73,000 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் இந்த மாத இறுதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை ADGP ஏ அருண் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி பள்ளி இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை ADGPயாக அருண் நியமிக்கப்பட்ட 50 நாட்களில் இந்த இடமாற்றம் நடைபெற்றிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை IG மகேஸ்வரி இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா இன்று முறைப்படி ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த பிரச்சாரத்தை முறைப்படி ஆரம்பித்து வைக்கிறார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான ஒரேயொரு தற்காலிக இடத்திற்காக இந்தியா இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதில் இந்தியாவின் நேரடி போட்டியாளராக தாஜிகிஸ்தான் களம் இறங்கியிருக்கிறது. 57 இஸ்லாமிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு தாஜிகிஸ்தானுக்கு ஏற்கனவே தங்களது முழு ஆதரவை தெரிவித்துள்ளதால் இந்த தேர்தல் இந்தியாவின் தூதரக திறமைக்கு ஒரு முக்கிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிஜி, இலங்கை மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகள் தங்களது ஆதரவை உறுதி செய்திருக்கின்றன. இது தவிர ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் மற்றும் தென் அமெரிக்க நாடுகளின் ஆதரவையும் பெற இந்திய தூதரகம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் தேர்தல்களில் இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு வலுவான மற்றும் வெற்றிகரமான பின்னணி இருக்கிறது. இந்தியா இதுவரை 8 முறை தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் 16 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறது. தற்போதைய உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் சர்வதேச உறவுகளில் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுப்பது, கடல்சார் வழித்தடங்களில் சுதந்திரத்தை உறுதி செய்வது மற்றும் உலகளாவிய விநியோகச் சங்கிலியை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தியா வலியுறுத்தவிருக்கிறது. பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக வெற்றி பெற தேர்தல் நடக்கும் நாட்களில் பதிவாகும் வாக்குகளில் 3/2 பெரும்பான்மை பெற வேண்டும். இதற்கான தேர்தல் 2027 ஜூன் மாதம் நடைபெறவிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஒன்றாக இணைந்து தீர்வு காண இணக்கம் எட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தனது தொகுதியில் இன்று ஆரம்பித்து வைத்தார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கான தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா இன்று முறைப்படி ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இத்துடன் CMR தமிழ்ஷ்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

காலை நேரம் 9:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒலிக்கும் இந்த பாடல் ஆனந்த் பிரசாத், அருள் செல்வி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் காணிசை கிரிதரன், குணரத்னம். பாடல் வரிகள் சொர்ணலிங்கம்.

0: கலைஞர் நேரம் 9:47. ஒழித்த பாடல் மதுரம் இசைத்தொகுப்பிலிருந்து ஒழித்தது. பாடல் காணிசை கிரிதரன் குணரத்னம், பாடலை ஆனந்த் பிரசாத் மற்றும் அருள்செல்வி ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 29°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 17 km பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 23°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்குமா, சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 km பக்கத்தில் வீசும். தற்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகூடிய வெப்பத்துக்கான உணர்நிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஜூலை மாதம் 14ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 37°C காணப்படும். நாளை பகல் பொழுதும் இந்த எச்சரிக்கை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பகல் பொழுது வானம் தெளிவாக இருக்கும். நாளைய பின்னரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 25°C காணப்படும். நாளைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். ஜூலை 15ஆம் தேதி நாளை மறுநாள் புதன்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 33°C காணப்படும். அன்றைய நாளும் சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 20°C பின்னிரவில் பதிவாகும். அன்றைய நாளில் பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதேபோல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை கூட அதிகூடிய வெப்பநிலையாக 31°C பகல் பொழுதிலே பதிவாகும். அன்றைய நாளிலும் சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 18°C காணப்படும். பின்னர் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அந்த வார இறுதி வரையிலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 163.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகின்றது.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
0: ஒழிக்கும் பாடல் அருண்மொழி, எஸ் ஜானகி இணைந்து பாடியது. வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒழிக்கிறது பாடல்.

0: The Brick Outlet. உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம். Brick Outlet மாத்திரமே டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது. Brick Outlet தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில். The Brick Outlet 416-751-2150.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஏர் கனடா விமான நிறுவனம் இயந்திர பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறது. பிசாமிட்டின் இன்னு மக்கள் ஹைட்ரோ கியூபெக் மற்றும் கியூபெக் அரசாங்கத்துடனான பல பில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். சனா சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை தாங்கள் ஆயுதப்படைகள் குறிவைத்ததாக ஏமன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு தெற்கே அமைத்திருக்கின்ற புகழ்பெற்ற ஃபொன்டென் ப்ளூ காட்டில் பரவியிருக்கின்ற பாரிய காட்டத்தியால் சுமார் 800 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: கனேடிய செய்திகள்.
0: தொழில்நுட்ப செயற்பாடுகள், விமான நிலைய பணிகள், சரக்கு கையாளுதல் மற்றும் விநியோகப் பிரிவுகளில் பணியாற்றும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்துடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் மெஷினிஸ்ட் அண்ட் ஏரோஸ்பேஸ் ஒர்க்கர்ஸ் சங்கத்துடனான இந்த 4 ஆண்டுகால ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் ஊழியர்களின் ஒப்புதல் வாக்கெடுப்புக்கு உட்பட்டது என்றும் அந்த வாக்கெடுப்பு எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஒப்பந்த திட்டம் சுமார் 11,000 ஊழியர்களை உள்ளடக்கியது. இது அங்கீகரிக்கப்பட்டால் ஒப்பந்தம் April 1 முதல் நடைமுறைக்கு வருவதோடு 2030 March 31 வரை அமுலில் இருக்கும். இந்த ஒப்பந்தம் தங்கள் ஊழியர்களின் பங்களிப்புகளையும் திறன்களையும் அங்கீகரிப்பதாக ஏர் கனடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பெசாமிட்டின் இன்னு மக்கள் ஹைட்ரோ கியூபெக் மற்றும் கியூபெக் அரசாங்கத்துடனான பல பில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக தொடரும் சட்ட ரீதியான சர்ச்சைகளை தீர்த்து புதிய எரிசக்தி திட்டங்களை உருவாக்க வழிவகுக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை 63% வாக்காளர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த பொது வாக்கெடுப்பில் இன்னு சமூகத்தைச் சேர்ந்த மொத்தம் 1,287 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இந்த ஒப்பந்தத்தில் 50 ஆண்டுகளில் அந்த சமூகத்திற்கு 2.535 பில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகை வழங்குவதும் அடங்கியிருந்தது. 42 பக்கங்களை கொண்ட இந்த ஆவணம் கியூபெக்கின் கோட் நோட் பகுதியில் பயோகெமோவின் திண்மைக்கில் அமைந்திருக்கின்ற சுமார் 4,000 மக்களை கொண்ட அந்த சமூகத்திற்கான பிற கொடுப்பனவுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மென் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: ஈரானிய விமானம் ஒன்று தரையிறங்குவதை தடுக்க முயற்சியாக சனா சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை தங்கள் ஆயுதப்படைகள் குறிவைத்ததாக ஏமன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிராந்தியத்தில் பதட்டம் அதிகரித்துள்ள சூழலிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் தலைநகரான சனாவில் உள்ள விமான நிலைய நடவடிக்கைகளின் மீது புதிய கவனம் திரும்பியுள்ள நிலையிலும் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏமனின் தலைநகரான சனா பல ஆண்டுகளாக ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதேவேளையில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் சவுதி அரேபியா மற்றும் பல வளைகுடா நாடுகளின் ஆதரவுடன் தெற்கு நகரமான ஏடனில் இருந்து செயல்பட்டு வருகிறது. வடக்கு ஏமனை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஹவுதி இயக்கம் இந்த தாக்குதல்கள் ஆபத்தான வகையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக கூறியதுடன் இதற்கு 10 அடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. ஹவுதி அமைப்பின் இராணுவ பேச்சாளர் யஹ்யா சரி இந்த தாக்குதல்களை வெளிப்படையான ஆக்கிரமிப்பு என்று விவரித்ததுடன் ஏமனில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் மோதலில் நிலவிய பதற்ற தணிவு காலத்தை இது முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சவுதி அரேபியா உடனடியாக எந்த பதிலும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் சனா விமான நிலையத்தில் சர்வதேச செஞ்சிலுவ சங்கத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றை ஹவுதிகள் சிறைப்பிடித்து வைத்துள்ளதாக ஏமன் தகவல் துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார். பிரான்ஸ் தலைநகர் பரிசுக்கு தெற்கே அமைந்திருக்கின்ற புகழ்பெற்ற ஃபொன்டேனோ ப்ளூ காட்டில் பரவியிருக்கின்ற பாரிய காட்டுத்தீயால் சுமார் 800 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் விரும்பிச் செல்லும் இந்த காட்டில் தீ வேகமாக பரவி வருவதால் பாரிஸிலிருந்து வெளியே செல்லும் A6 நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. மேலும் தீ விபத்தால் மின் கேபிள்கள் சேதமடைந்ததன் காரணமாக பாரிஸ் மற்றும் லயோன் நகரங்களை இணைக்கும் தொடர்ந்து சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் தேவையான சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து தொடர்ந்து சேவை மீண்டும் வளமைக்கு திரும்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பாரிஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக தீயணைப்பு விமானங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதனுடன் தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக கனடாவும் 2 தீயணைப்பு விமானங்களை அனுப்பவுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மற்றும் ரஷ்யாவின் GRU ஆகியவற்றை பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிப்பதற்கான திட்டங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்று வெளியிட்டது. இந்த அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதை தடை செய்வதற்கான புதிய அதிகாரங்கள் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமூத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன்படி இந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பது அல்லது உதவினால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்குரிய குற்றமாகும். மேலும் தீ வைப்பு உள்ளிட்ட நாசவேலிகளில் ஈடுபடுவது ஆயுள் தண்டனை வரை பெற்றுத்தரக்கூடிய குற்றமாகும். தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த புதிய அதிகாரங்களை செயல்படுத்தும் விதிகள் வரைவு வடிவில் கொண்டுவரப்படும். இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படும். ஒப்புதல் கிடைத்த பின்னர் ஒவ்வொரு வழக்கிலும் வெளிநாட்டு சக்தியுடனான தொடர்பை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் வழக்கு தொடுக்கும் நடைமுறை எளிமையாகவும் நேரடியாகவும் அமையும் என்று தெரிவித்திருக்கிறது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: IPL வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் நீண்டகால கூட்டணிகளில் ஒன்றாக திகழ்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினரும் அதன் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளேமிங்கும் பரஸ்பர இணக்கப்பாட்டின் அடிப்படையில் 18 ஆண்டுகால பயணத்தை நிறைவு செய்ய முடிவு செய்திருக்கின்றார்கள். 2008 வீரராக சென்னை அணியுடன் இணைந்த பிளேமிங் 2009 முதல் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்று அணியை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றார். அவரது வழிகாட்டுதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 IPL கிண்ணங்களை வென்று சாதனை படைத்தது. பிளேமிங்கின் பிரிவு குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் IPL வரலாற்றின் மிகச்சிறந்த மற்றும் நீடித்த கூட்டணிகளில் ஒன்றை நாம் பகிர்ந்து கொண்டோம். தாங்கள் உருவாக்கிய பாரம்பரியம் எங்களுக்கு என்றும் உத்வேகமாக இருக்கும். அணிக்காக ஆற்றிய அர்ப்பணிப்பு தலைமைத்துவம் மற்றும் மறக்க முடியாத பங்களிப்பு மனமார்ந்த நன்றியும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 18 ஆண்டுகளாக சென்னை அணியின் வெற்றி பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஸ்டீபன் பிளேமிங்கின் விலகல் CSK ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏர் கனடா விமான நிறுவனம் இயந்திர பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறது. பெசாமிட்டின் இன்னு மக்கள் ஹைட்ரோ கியூபெக் மற்றும் கியூபெக் அரசாங்கத்துடனான பல $1 பில்லியன் ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். சனா சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையை தங்கள் ஆயுதப்படைகள் குறிவைத்ததாக ஏமன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு தெற்கே அமைந்திருக்கின்ற புகழ்பெற்ற ஃபொன்டேனோப்ளூ காட்டில் பரவியிருக்கின்ற பாரிய காட்டுத்தீயால் சுமார் 800 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்துடன் CMR தமிழ்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா ஏழாலை நலன் விரும்பிகள் சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்னிக்கல் அண்ட் கெனடி சந்திப்பில், இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ ஃபீல்டில் நடைபெறும். 6475057406. கனடாவால் வளலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்னிக்கல் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில் உள்ள மில்ன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807. டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்தும் 39வது வருடாந்த மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும். 6473884038. அச்சுவேலி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஸ்காப்ரோவில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 6479915150.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3 கலை நேரம் இரவு 10:13. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 29°C ஆக இருக்கிறது. தொடர்ந்தும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதி உயர் வெப்ப உணர்வுக்கான எச்சரிக்கை. ஆங்காங்கே முகில் மண்டலம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்காக மணித்தியாலத்திற்கு 13 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 23°C காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே முகில் மூட்டம் காணப்படும். இன்றைய பின்னரவில் காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசும். டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் நிலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்தும் 163.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. ஒலிக்கும் நம்மவர் பாடல் நேசிக்கிறேன் இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை SV வர்மன், பாடல் வரிகள் இளங்கோ. பாடலை பார்த்தி மற்றும் பூஜா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

0: ஒழித்த பாடல் நேசிக்கிறேன் இசைத்தொகுப்பிலிருந்து ஒழித்தது. பாடல் கணிசை எஸ் வி வர்மன், பாடல் வரிகள் இளங்கோ, பாடலை பார்த்தி மற்றும் பூஜா ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். கலைய நேரம் 10:22.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
10: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பொது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. ஒலிக்கும் பாடல் ஹரிஹரன், பவதாரணி ஆகியோர் இணைந்து பாடியது சிற்பியின் இசையமைப்பில். தேடினேன் வந்தது திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: பண்பலியின் நவரச புயல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கலைய நேரம் 10:31. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றும் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கிறார்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம். மீண்டும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம் வணக்கம் கமல் பாரதி, வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், பொதுவாகவே செய்தியின் பின்னணி என்றால் பலரும் அரசியல் சார்ந்து அல்லது எங்கேயாவது நடக்கின்ற யுத்தங்கள் சார்ந்து இப்படி பல விடயங்களை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு தற்பொழுதைய கால கட்டத்துக்கு தேவையான ஒரு விடயத்தை பற்றி கதைக்கப் போகின்றோம். ஆமாம், இப்பொழுது இந்த பொதுவாகவே அநேகமாக கனடாவில் மாத்திரமல்ல பல நாடுகளிலுமே வெப்பநிலையை மிக அதிகரித்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே ஒரு உண்ணியால் கனடாவிலே பல இடங்களிலுமே ஒரு புதிய வகை நோய் பரவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒரு விளக்கமாக உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள்.
1: நிச்சயமாக இது வந்து இந்த உண்ணி என்று நாங்கள் கூட டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இது சாதாரணமாக வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கு கீழே உயர்கின்ற பொழுது உயிர் வாழக்கூடிய இந்த வகை உண்ணிகள் அல்லது தொற்று கிருமிகள் என்பன. சாதாரணமாக வளர்ந்த புற்கள், பற்றைகள் மற்றும் காடுகள் போன்ற இடங்களில் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு விடிய இருக்கும். இவை நாய் வளர்ப்பவர்களுக்கு நிச்சயமாக நன்கு பரிச்சயமானவையாக இருக்கும் என்றால், நாய்கள் அவ்வாறான பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுது அவற்றில் அந்த இந்த உண்ணிகள் ஒட்டுப்பட்டு இவை வந்து நிச்சயமாக நாங்கள் அவற்றின் தோற்றம் என்பது மூட்டை பூச்சியை போலவோ அல்லது ஆறு கால்களை அதன் இளம் பிராயத்தில் கொண்டதாகவோ அல்லது எட்டு கால்களை அதன் வளர்ந்த பிறகு கொண்டதாகவோ இருக்கும். இதன் தன்மையானது அதாவது மனிதர்களை கூட இது கடித்தால் மனிதர்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கே உள்ள முக்கியமான காரணம். இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், சாதாரணமாக இவ்வாறு அதாவது வந்து நகர்ப்புறம் சார்ந்த இடங்களில் எல்லாம் பரவி இருக்கின்ற இந்த டிக்ஸ் என்கின்ற கிருமிகள் தற்பொழுது நிச்சயமாக நகர்ப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை அண்டிய பூங்காக்கள் போன்றவற்றில் எல்லாம் அதிகம் பரவ தொடங்கி இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இவற்றிற்கான காரணம் இந்த வெப்பநிலை உயர்ச்சி மற்றும் அதாவது வந்து அசாதாரண சூழ்நிலைகள் போன்ற காரணமாக இவ்வாறான நிலைமையை இது அடைந்துள்ளது. குறிப்பாக ஒன்டாரியோ மற்றும் நியூ பிரான்சிக் அல்லது நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்கின்ற இரண்டு இடங்களில் தான் இவற்றின் பிரசன்னம் என்பது அதிகமாக இருக்கின்றது. இவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் வைத்திய உதவிகளை நாடுகின்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாகி இருக்கின்றன. குறிப்பாக இங்கே உள்ள விடயம் என்ன சொன்னால், இவை மனிதர்களில் பட்டால் மனிதர்கள் இதனை உணர்ந்து கொள்ள முடியாது. மிகவும் இலகுவாக அவை கடிக்க தொடங்கிவிடும். கடிக்க தொடங்கி தங்களுடைய தலைப்பகுதியை நிலைத்ததன் மூலம் மேலும் அவை இந்த இரத்தத்தை உறிஞ்சுதல் மூலம் அந்த மனிதர்களுக்கு நோய்களை உருவாக்க முடியும் அல்லது கடித்து அந்த தோள்களின் உள்ளே சென்றுவிடக்கூடிய தன்மையை கொண்டவை. எனவே அவ்வாறான நிலைமைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுதல் கூட அவசியமானதாக கருதப்படுகின்றது. குறிப்பாக இவ்வாறு வெளியில் செல்வோர் இந்த உள்ள சேட்டை அணிந்தால் அந்த சேட்டை இன் செய்து அதாவது காற்றட்டையினுள் உள்ளே விட்டு அதே போல சொக்ஸ் போன்றவற்றை அணிந்து கால்களை மூடிய சப்பாத்துக்களை அணிதல் அத்தோடு அந்த சொக்ஸ்களையும் அந்த கால்பாதத்தினுடைய காற்றட்டையின் உட்பகுதிகளை முனைத்தல் போன்ற இந்த மூடி உடல்களை மூடி வைத்திருத்தல் என்பது முக்கியமான ஒரு அவதானிப்பாக அல்லது அலர்டாக கூறப்படுகின்ற விடயம். அத்தோடு இவ்வாறு செல்பவர்கள் நிறங் குறைந்த அதாவது வந்து கருமை நிறங்கள் அல்லது கடும் நிறங்களுடைய ஆடைகள், கருமை நிறம் மாத்திரமல்ல கடும் சிவப்பு, கடும் நீலம் அல்லது கடும் ஊதா போன்ற கலர்களை அணிகின்ற பொழுது அவற்றில் இவை தெரியாது. ஆனால் இலகுத்தன்மையுடைய கலர்களை அதாவது வந்து இந்த இலகுவான நிறங்கள் அல்லது இலகு நீலம் இலகுவான கலர்களை அணிகின்ற பொழுது அவற்றில் இந்த ட்ரிக்ஸ் என்பது தெரிய வரும். அது ஏறினால் நாங்கள் அதாவது வந்து யதார்த்தமாக பார்க்க வேண்டும். மூட்டையின் பூச்சியின் அளவையுடையதாகத்தான் இது இருக்கும் அல்லது அதை விட சிறியதாக இருக்கும். ஆனால் இவற்றிற்கும் இளம்பராயமாக இருந்தால் ஆறு கால்களும் அது வளர்ந்து பொழுது எட்டு கால்களும் இருக்கும். இவற்றின் மூன்று முயற்சிகளிலும் இவற்றுக்கு இரத்தம் தேவைப்படுகின்றது. இரத்தம் என்பது பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றிலிருந்து புறப்படுகின்ற இரத்தமாக, குறிப்பாக இந்த மான் மறை போன்ற மிருகங்கள் மற்றும் நாய்கள் மனிதர்கள் போன்றவற்றில், மனிதர்களுக்கு இலகுவான தெளிவாக கூட இருக்கின்றன. முதல் பராயம் அவை அந்த ஆறு கால்களை உடையதாக இருந்து எட்டு கால்களை அடைவதற்கு முதல் ஒரு இரத்த குடிப்பு அவைக்கு தேவையாக இருக்கின்றன. அதே போன்று அவை வளர்ந்த பிறகு கூட இனப்பெருக்க காலத்திற்கானதாக தேவையாக இருக்கின்றது. பிறகு இந்த பெண் டிக்ஸுக்கு அவர்கள் பல நூறு முட்டைகளை இடுவதற்கு முதல் இவ்வாறான ஒரு இரத்த குடிப்புக்குள் அவை ஈடுபட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே எந்த வகையான பராயத்தையுடைய டிக்ஸ் ஆக இருந்தாலும் அது ஆபத்தானது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே குறுங்கள் இல்லை, எனவே அதில் இருந்து பாதுகாப்பு என்பதைத்தான் அவர்கள் முக்கியமானதாக கூறுகின்றார்கள். முக்கியமாக இந்த நாய்களை பூங்காக்களுக்கு அழைத்து செல்வோர், அல்லது இந்த புற்கள் நிறைந்த பகுதிகளுக்கு அழைத்து செல்வோர், அவை வந்த பிறகு கூட வீடுகளில் அவற்றை பரிசோதித்தல் மிக மிக முக்கியமானதாகவும், அதன் பிறகு தங்களை கூட பரிசோதித்தல், மற்றது தாங்கள் போட்ட ஆடைகளை சில வேளைகளில் அந்த ட்ரையர் எனப்படும் வெப்பமூட்டிக்குள் சுமார் 5-10 நிமிடங்கள் உலர்த்துதல் போன்றவை கூட செய்யப்பட வேண்டிய விடயங்களாக அதிகமாக டிக் காணப்பட்டால் என்றால், இப்பொழுது நகர்ப்புறங்களில் இவற்றின் பரவல் என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அவ்வாறான நிலைமைகள் கூறப்படுகின்றன. இவ்வாறு உண்மையிலே கடிக்கப்பட்டவர்கள் தங்களாலேயே இதனை எடுக்க முடியும், அதாவது வந்து இந்த இலகுவாக வீடுகளில் இருக்கின்ற பொருட்களால் கவ்வக்கூடிய பொருட்களால் அவற்றின் தலைப்பகுதியை நிச்சயமாக பிடித்து மெல்லமாக இழுத்து எடுக்க வேண்டும், அவற்றை திருப்பி அப்பவாறெல்லாம் எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றனர். திருப்புகின்ற பொழுது அவை தங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற பதார்த்தம், அவற்றின் வயிற்றில் இருக்கின்ற பதார்த்தங்கள் எங்கள் உடம்பில் படுமாக இருந்தால் அது நேரடியாகவே தொற்றுக்குள்ளாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதே போல அவை சில வேளைகளில் அவ்வாறான பதார்த்தங்களை வெளியிடக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்திவிடும் திருப்புகின்ற பொழுது. எனவே நேரடியாக அவற்றை இழுத்து எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இன்னொரு நபரின் உதவியை நாடலாம் என்பதையும், அல்லது வைத்தியர்களின் உதவியை நாடலாம் என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அட்கோஹோல் அல்லது நெயில் பாலிஷ் ரிமூவர் போன்றவற்றை எல்லாம் இவற்றிற்கு பாவிக்கக்கூடாது என்றால் அவை அவற்றில் படும் பொழுது அவை தங்களுடைய திரவங்களை வெளியிடக்கூடிய தன்மையும், அவை அவற்றால் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மையும் ஏற்படும் என்பதை கூறியிருக்கின்றார்கள். இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இது லைம் டிசீஸ் எனப்படுகின்ற நோயை விடவும் இன்னும் ஒரு நோய் கூட தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது விட அந்த ஒன்டாரியோ மற்றது இன்னொரு மாகாணத்தில் இந்த லைம் டிசீஸ் விடவும் அனாப்ளாஸ்மோசிஸ் எனப்படுகின்ற இன்னொரு வகையான நோய். இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், இவற்றிற்கான மருந்துகள் தடுப்பு வேக்சின்கள் என்பன இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக இப்பொழுது இவ்வாறு அதிகரித்திருக்கின்ற பொழுது எழுகின்ற குற்றச்சாட்டு என்னவாக இருக்கின்றது என்றால், இது இவற்றிற்கான பரிசோதனைக்குரிய அல்லது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற இவற்றிற்கான மருந்தை கண்டறிய நிதி வளங்களை மத்திய அரசு கடந்த வருடம் நிறுத்திவிட்டது. அவ்வாறு நிறுத்தப்பட்ட பிறகு இவற்றின் பெரம்பல் அதிகரித்திருக்கின்றது. அவற்றினால் இப்பொழுது ஏற்படக்கூடிய அபாயம் என்பது மிகவும் சிலருக்கு பல அபாயங்களை விளைவிக்கலாம் என்கின்ற தன்மை கண்டறியப்பட்டதால் தான் இந்த இவ்வாறான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லைம் டிசீஸ் மற்றும் இந்த அனாப்ளாஸ்மோசிஸ் எனப்படுகின்ற இன்னும் ஒரு வகையான நோய், இந்த இரண்டுக்குமான அறிகுறிகள் என்பன சாதாரணமாகவே மக்கள் தாங்கள் இந்த இணையதளங்களில் தேடுகின்ற பொழுது கண்டுபிடிக்கலாம். அதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து பாதுகாப்பது, குறிப்பாக இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்போரும் மற்றும் தங்களுடைய வளர்ப்பில் கூட புற்களை சில வேளைகளில் நீண்டிருந்தால் அவை 4 அங்குலத்திற்கோ அல்லது 5 அங்குலத்திற்கும் மேற்பட்டதாக வளர்ந்திருந்தால் அவற்றை நிச்சயமாக அவர்கள் வெட்டியே ஆக வேண்டும் என்றால், அந்த இந்த டிக்ஸை பொறுத்தவரையில் அவை வெட்டப்பட்ட புற்களை விரும்ப மாட்டார் அல்லது கட்டையாக உள்ள புற்களை விரும்ப மாட்டார், அவை நீளமான புற்களில் தான் சென்று அமர்ந்திருப்பதும் அல்லது இந்த வேலியோரங்களில் இருக்கின்ற குப்பைகளுக்கு மற்றும் அல்லது மர செடி அல்லது இந்த நாங்கள் சொல்லுகின்ற பற்றைகள் போன்றவற்றின் இலைகளின் நுனிகளில் இருப்பதன் மூலம் அதனால் செல்லுகின்ற விலங்குகள் அல்லது வருகின்ற பறவைகள் போன்றவற்றில் உடனடியாக தாங்கள் தாவக்கூடியதாக இருக்கும். அதே நிலைமைதான் மனிதர்களுக்கும். அவ்வாறு அவர்கள் அதனால் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற உரசல்கள் போன்றன அவ்வாறான வழிகளை ஏற்படுத்தும் என்பதைத்தான் இவ்வாறானோர் எச்சரிக்கையாக விடுத்திருக்கின்றார்கள்.
0: நன்றி சுரேஷ் சர்மா. அணிந்து கொண்டு இவ்வளவு நேரம் அந்த பரவக்கூடிய அந்த விதம் பற்றியும் அதற்குரிய பாதுகாப்பு விடயங்களை பற்றியும் எங்களோடு உரையாடினீர்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
1: நன்றி கமல் பாரதி, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.
0: செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
7: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
0: கலக நேரம் 10:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. ஒழிக்கும் பாடல் விஜய் பிரகாஷ், ஜாவித் அலி, சுனிதா சவுன் ஆகியோர் இணைந்து பாடியது. ஒழிக்கும் பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிறேன் அடிக்கிறேன்.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.

0: ஒழித்த பாடலில் சிலம்பரசன் சுசித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல்கானிசை யுவன் சங்கர் ராஜா பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடாத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி ஜூலை 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: ஒழிக்கும் பாடலோடு MP பரமேஷ்.

இசையுலகிட்டுள்ள தமிழ் பயிலா பாட்டு பாட வேண்டி கேட்டதென்று தமிழ் மொழியில் பாடுகின்றேன் அதே தாளம் கொண்டு. அருமை இசை கேட்டு ஆட அன்பு தோழர் வாங்க, அன்பு வாழும் பண்பு சேரும்.

0: கலைய நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமான வசதிகள் கொண்ட பொது போக்குவரத்து துறையை உருவாக்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவுத் திட்ட கலந்துரையாடலில் ஜனாதிபதி ஆந்திரகுமார் சானேக்கா தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் 2500 கிலோ நெல் கொள்வனவு செய்யப்படும். இதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று விண்ணப்பிக்குமாறு வடமாகாண நெல் சந்தைப்படுத்தல் சபை பதில் முகாமையாளர் தவரசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதிவீரிய கொரோனா தொற்று பரவுவதாக எந்தவித ஆதாரமும் இல்லை எனவும் பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மாத்திரம் நம்ப வேண்டும் என்றும் மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. பிரதமர் மாக்கானியின் முக்கிய உதவியாளர்களில் ஒருவரான பிராடன் கேலே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதால் தமது தற்போதைய பதவியிலிருந்து விலக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். புற்றுநோய், இதய நோய் மற்றும் பிற கடுமையான நோய்களுக்கு சிகிச்சையளிக்க பயன்படும் மருந்துகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாகிஸ்தானில் கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக டவுன் பத்திரிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

கலைஞர் நேரம் 11:03. நேர்கள் கேட்கப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் வானொலி வருகிறது. என்ன பாடல், எந்த பாடல்? பாடலின் பாடல் வரிகள் சில வழங்கப்படும், அதை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதலாவது பாடலுக்கான பாடல் வரிகளை வழங்கப் போகின்றேன். கவனமாக கேளுங்கள். பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன், இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன், காற்று நீயாக வீச எந்தேகம் கூச எதை நான் பேச. மீண்டும் வந்த பாடல் வரிகளை தருகின்றேன், கவனமாக கேளுங்கள். பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன், இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன், காற்று நீயாக வீச எந்தேகம் கூச எதை நான் பேச. சரி, பாடல் கண்டுபிடித்தால் அலைங்கள். 416-593-0055 பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடல் சேலம் விஷ்ணு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: காலை நேரம் 11:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, பாடல்களை கண்டுபிடித்து இணைப்பில் இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். சரி, அவர் குரட்டை விடுகிறார். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம். பின்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? சிவகார்த்திகேயன் விளங்கவில்லை. ஆமாம், என்ன குறிப்பிட்டீர்கள்? விளங்கவில்லை. சிவகார்த்திகேயன் அவருடைய காக்கி சட்டையிலிருந்து ஒரு புத்தான் விழுந்தது. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கிறார் தண்ணீர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரஞ்சன், கண்டுபிடித்தீர்களா பாடலை? ஆமாம், சொல்லுங்கள் பாடலை சொல்லுங்கள். நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், பார்க்கலாம். நன்றி.
2: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், காதல் கண் கட்டிதே, அதே பாடல் தான். காக்கி படுத்து கவிதை பேசி கைதட்டுதே.
0: சரி, நீங்கள் தெரிந்து கொள்கின்றார்

0: வென்யூதான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
4: கலைக நேரம் 11:15. காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பாகவிருக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த கேள்விக்கான பாடல் வரிகள். ஆண் என்று என்னை செய்தது பெண், என்று உன்னை கோர்த்தது என், நெஞ்சம் படபடக்குது, ஏன் இங்கே நாணம் வந்தது, ஏன் இன்று நீயும் சென்றது, ஏன் உள்ளம் துடி துடித்தது. சரி, இதை வைத்துக்கொண்டு பாடலை கண்டுபிடிங்கள். அலையுங்கள் 4 9 3 0 0 5 5 4 6 5 9 3 0 0 5 5. ஒழிக்கிறது காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கலையக நேரம் 11:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்ன பாடல்? இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. பாடலை கண்டுபிடித்து இணைப்பில் இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: புருஷோத்தமன், கண்டுபிடித்திருக்கலாம் பாடலை?
1: நான் படம் வந்து படித்தால் மட்டும் போதுமா அந்த திரைப்படத்திலிருந்து. பொன்னொன்று கண்டேன் பொன்னாங்கு இல்லை என்ற நான் படிச்சுதான் காட்டுறேன். அதுவுமே
0: எப்படி கண்டுபிடித்தீர்கள்? சரி, பார்க்கலாம்.
1: இல்ல வலது பக்கம் மூல வேலை எவ்வளவு சொல்லி
0: அதுவும் அப்படியா?
1: எனக்கு கஷ்டம் என்ன.
0: சரி, பார்க்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அர்த்தனையர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை? நீங்களும் கூறியிருக்கிறீர்கள், அதாவது நீங்களும் புருஷோத்தமனின் கண்டுபிடிப்பே சரி என்று கூறுகிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி தேவகுமார். நிகழ்ச்சி அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நினைக்கிறான், அது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மாலை பொழுதின் மழை காற்றிலேங்கிற படம் நினைக்கிறேன். யாரோ இவ்வளோ என் உயிரின் அலையிலே அலைந்தேன் வந்த பெண்ணோ அப்படிங்கிற படம்.
0: எப்படி?
3: அப்படிதான்
0: அப்படித்தான். சரி, நன்றி ரமேஷ்.
3: நன்றி.
0: ஆமாம், ரமேஷ் சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார். மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலே யாரோ இவ்வளோ என்ற பாடல் ஹரிச்சரன் பாடியது. சரி, விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
4: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
5: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
4: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
5: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
6: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா. 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
0: சரி, இப்பொழுது ஒழிக்கவிருக்கிறது மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல். அதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை பார்த்து விடலாம். மழை விழுகின்ற பொழுதினிலே மயில் நடனங்கள், புரிகின்றதே பனித்துளிகள், சுமைகளிலே மலர் ஒரு புறம் சரிகிறதே. மீண்டும் அந்த பாடல் வரிகள். மழை விழுகின்ற பொழுதினிலே மயில் நடனங்கள், புரிகின்றதே பனித்துளிகள், சுமைகளிலே மலர் ஒரு புறம் சரிகிறதே. பாடலை கண்டுபிடித்தால் எங்கள் 4165930055 ஒழிக்கிறது மாலை பொழுதின் மயக்கத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு ஹரிச்சரன்.

0: காலை நேரம் 11:28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சரி, அந்த பாடலை கண்டுபிடித்த நேர்கள் காத்திருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ், கண்டுபிடித்தீர்களா பாடலை? சுனந்தாவை கூப்பிடும் போது அருகில் யாரும் இருக்கக்கூடாது இல்லையா? சரி, நன்றி ரமேஷ்.
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் பிரசோதமன் கேட்கிறேன். முப்பொழுது முன் கற்பனை திரைப்படத்திலிருந்து ஓ சுனந்தா ஆகா ஆண்டு வருது. அதனால சொல்ல முடியல,
0: சொல்ல முடியவில்லையா? சொல்ல தெரியவில்லை,
2: சொல்ல முடியல. என்ன மூலையான சரியா ப்ரோக்ராம் சரியா பண்ண இல்ல, தடுமாறது.
0: சரி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: ஆமாம், அதே பாடல் தான். முப்பொழுது முன் கற்பனைகள் பழத்திலிருந்து ஓ சுனந்த சுனந்த ஒரே சுகமாய் நடந்தால் அதுதான்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
4: ஆமாம், அதே பாடல் தான்.
0: சரி, நன்றி ராஜவர்மன்.
4: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியிலிருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: ஜோகுமார், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
5: ஆமாம், ஓ சுனந்தா சுனந்தா
0: பாடலை கண்டுபிடிப்பதுதான் எங்களுடைய தேவை. நன்றி தேவகுமார். இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருமே சரியான பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, அந்த பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை தந்து விடுகின்றேன். இது சற்று இலகுவான பாடலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை, வடித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை, வடித்தவளோ சேற்றினிலே மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ. சரி, பாடலை கண்டுபிடித்த அலையங்கள் 4165930055. ஒழிக்கிறது முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு ராமன் மகாதேவன், கரோலின் மேக்னா ஆகியோர்.

0: ஆமாம், இந்த பாடலை கண்டுபிடித்து பல நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையுமே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஓமாம், சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பாடலை
0: மனித நேர்கள் அனைவருமே சரியான பாடலை தெரிவித்திருக்கிறார்கள். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
10: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: சரி, ஒழிக்கிறது மாலை டமங்கை திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர் கவியரசு கண்ணதாசன். இந்த திரைப்படத்திலே தான் நடிகை மனோரமா முதல் முதலிலே திரையுலகுக்கு அறிமுகமானார் என்பது மற்றொரு தகவல். சரி, அந்த பாடல் ஒளிபரப்பாவதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் தரவுகளை வரிகளை வழங்கிவிடுகின்றேன். உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக, கூவுது அழகே புது ஆசை, வெள்ளம் அணை தாண்டி தாவுது. மீண்டும் அந்த பாடல் வரிகள். உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக, கூவுது அழகே புது ஆசை, வெள்ளம் அணை தாண்டி தாவுது. பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4169 3005 5. ஒலிக்கிறது TR மகாலிங்கத்தின் குரலில் பாடல்.

0: கலக நேரம் 11:46 நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: புள்ளி இழந்தது பாட்டு சின்ன குயிலிகள் கேட்டு
0: என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
1: சந்த வரிகளை போட்டு சொல்லிக் கொடுத்தது காட்சி.
0: சரி, நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், இது இளையராஜா பாடிய பாடல், புள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு.
0: சரி, நன்றி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா,
0: கண்டுபிடித்தீர்களா பாடலை?
3: துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
4: வணக்கம், நான் புருஷோத்தம் எங்களுக்கு. அதே பாடலாம், துள்ளி எழுந்தது பாட்டு, அந்த பாடலாம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டதற்கு மனித நேர்கள் அனைவருமே சரியான பாடலை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பாடலை ஒளிபரப்பதற்கு முன்னதாக அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகள். ஆறாத காயங்களை ஆற்றும் நம் நேசந்தனை, மாலாத சோகங்களை மாய்த்திடும் மாயம் தனை, செய்யும் விந்தை காதலுக்கு கை வந்ததொரு கலைதானடி. மீண்டும் அந்த பாடல் வரிகள். ஆறாத காயங்களை ஆற்றும் நம் நேசந்தனை, மாலாத சோகங்களை மாய்த்திடும் மாயம் தனை, செய்யும் விந்தை காதலுக்கு கை வந்ததொரு கலைத்தானடி. பாடலை கண்டுபிடித்தாளர் அறியுங்கள். 4 6 5 9 3 0 0 5 5.

0: சரி, நேர்களை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
1: வணக்கம். குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா அந்த பாடலை?
1: பாடலை முழுதாக கண்டுபிடிக்க முடியவில்லை. கமலஹாசன் பாடம் படம் தெரியுது என்ன, பாட்டு வரமாட்டேன்.
0: பாட்டு வருவதில்லை. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: நீலவானம்
0: என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
2: யோகா,
0: கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், நீலவானம் நீலான கண்களே பாசையாய் கைகளே ஆசையாய்.
0: சரி, நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற நேர், வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், கண்டுபிடித்தீர்களா பாடல் வரிகளை?
3: ஆமாம், அதே மன்மத நம்பு பாடல்.
0: அதே மன்மத நம்பு பாடல். நன்றி.
3: ஆமாம், நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற நேர், வணக்கம். ஒளிபரப்பாகும் நேர்கள் 12 மணி முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: Everything okay, no problem undichinam.
8: Bar kalamu closing da tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
11: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
12: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
0: ஒலிக்கிறது மன்மதன் அம்பு திரைப்பட பாடல். 12 மணி முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைங்கள் 416-593-0005.

கலக நேரம் 12 மணி. மற்றொரு புதிய நாளுக்குள்ள பிரவேசித்திருக்கணும். இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய எல்லாம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக்கொண்டு, இன்றைய நாளிலே July 14th, இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய புள்ளியை பார்த்துள்ளோம். 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ் வரை இன்று வீழ்ச்சியடையும். பின்னர் பகல் பொழுதிலே அதிகூடிய வெப்பநிலையாக 37 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது சூரியன் நிரம்பிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. பின்னிரவிலே அதிகுறைந்த வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்னரவிலே வானம் தெளிவாக இருக்கும். தொடர்ந்தும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உயர் வெப்பத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத வழியிலே தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்தளவு வெயிலுக்குள் செல்லாமல் இருந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 163.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது.

0: காலை நேரம் 12:02 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 103.3 இப்பொழுது முதல் வானொலிக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நீங்கள் மறைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியில் அறிந்து கொள்கின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி.
0: என்ன பாடல்?
1: எனக்கு சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பெண்களையே பெண்களையே அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்பு தந்தாக்க நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், சுஜாதா குழுவினர், பாடல் கணிசை தேவா.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: Jewelers.

0: கலைஞர் நேரம் 12:10 நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு வைரமுத்திட வரிகள்ல இசையில மரகத உணை பழத்தில் இருந்து கண்ணாவா அந்த பாட்டு கேப்போம்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திக்கும். நன்றி.
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோட ஜானகி.

0: கலை நேரம் 12:15 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி. எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் செவந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: ஒரு கொடியில் இது மரங்கள் திரைப்படத்தில் இருந்து உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான்.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மெலிசை மணரமே சிசுநாதன்.

0: கடவுள் நமது பக்கம் இருப்பார், நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
2: தமிழ் FM 101.3. கலை நேரம் 12:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய தொலைபேசி இணைப்பு தெளிவில்லாமல் இருக்கிறது. வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வெண்பா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்? இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மங்களங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: உலகம் முழுவதும் 101.3
3: கலைக நேரம் 12:28 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகமில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. தேவகுமார்.
3: தேவகுமார், என்ன
4: பாடல் அண்ணா? சரியான அந்த ஒலி சரியான குறைவா இருந்துச்சு, தெளிவு இல்லாமலும் இருந்துச்சு. இப்ப ஓகே பண்றது, ஓகே இருந்தது. அந்த அந்த பாடல் மட்டும் கொஞ்சம் ஒலி தெளிவு இல்லாம, அந்த தெளிவு இல்லாமலும் இருந்துச்சு, சரியான அந்த இந்த ஒலி குறைவாகவும் இருந்துச்சு.
3: சரி, பார்க்கலாம்.
4: இந்த கோல்சிட்டி படத்துல இருந்து பாட பேல அந்த பாடல, அந்த பாடலை கேட்போம், அந்த பாடலாத்தான் கேட்போம்,
3: பாடலாத்தான். சரி, ஏதோ உங்கள் தெரியல் ஒழிக்கிறது பாடல். நன்றி. ஒழிக்கும் பாடலோடு சுப்லாசினி, பாடல் கணிசை, சவுண்ட்ரோல்டன், பாடல் வரிகள் மோகன் ராஜன்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேச
0: பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: கலைகளை நம்ம பாடல் மணி 33 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் பாடல் கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் கமலபாரி, நான் காந்தி இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் காந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் அதே நலத்தோடு இருக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரியுது?
1: காதர்கொண்டன் படத்தில் தொட்டு தொட்டு போகும் தென்ற.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திக்கலாம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிஷ் ராகவேந்திரா.

0: காலை நேரம் 12:39 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். ஆமாம், நீண்ட நாட்களுக்கு நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: மன்னிப்பு படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் சுஷீலா அம்பாடிய வெண்ணிலா வானில் வரும் வேளை விழித்திருப்பேன் அந்த அருமையான பாடலுக்கு கோவிலூரில் சேர்ந்து.
0: சரி, இது உங்கள் திருவில் பாடல் ஒடிக்கிறது. கேட்டு மங்களங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
5: கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பேர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பேர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
6: கடைக நேரம் 12:45 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
7: நான் கலிஜுவர்தன் கேட்கிறேன்.
6: என்ன பாடல் திருவிடு வந்திருக்கிறீர்கள்?
7: படம் சலங்கை ஒளி, பாட்டு வான் போலே வண்ணம் தந்தது, மற்ற செய்தியின் பின்னணியில நீங்கள் கொண்டிருந்தது ஒரு நல்ல முக்கியமான தலைப்பு, அருமையான ஆக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு சமர்தானே.
6: சரி,
7: நன்றி.
6: இதோ உங்களுக்கு பாடல் கேட்டு மகளங்கள் ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா.

0: கலைஞர் நேரம் 12:51. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரகு.
0: ரகு, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: நீ நலமாக இருக்கிறீர்களா? முதலாவதாக
0: ஆமாம், நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றி கேட்டதற்கு கமல் பாரதி. நான் கேட்பது ஒரு பழைய பாடல், ஒரு இனிய பாடல். இது எனது அன்பு சகோதரர் சலிஹா வரதனுக்காக கேட்போம், மற்றும் ரசிக்கு தெரிந்த அனைவருக்காகவும். நாதஸ்வர ஓசையில் என்ற பாடல், டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். பிருந்தாவன சாருங்க ராகத்தில் இசையமைப்பாளர் வந்து கோவர்தனம்.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். நிகழ்ச்சியிலே இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்ன அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: என்றோ கேட்டவை இன்றும் இனிப்பவை. KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikiran adik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maachavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day the Pradesh Chellathuk thanks.
3: Chellam illa dad, Selvam.
6: Sari, sari.
7: Dr. Sabhavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction. Patchigichigal anithirkum, moondru idangalil survey. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. Moondru idangalil, Dr. Sabhavathi Ravindran.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 1 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். அனைவரும் பயன்பெறும் வகையில் சகல வசதிகளுடன் கூடிய பொது போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்பது ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து காங்கேசன் துறைக்கான நகர் செயற் கடுகதி தொடருந்து சேவையை 4 நாட்களாக வரையறுத்ததை மாற்றி வழமைபோல் சேவையில் வழங்க தொடருந்து திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. மியான்மரை அண்டிய இந்திய எல்லையில் நடந்த கண்டிவெடி தாக்குதலில் ஒரு படைவீரர் உயிர் இழந்ததுடன் 4 வீரர்கள் காயமடைந்தனர். கனடிய சமஷ்டி அரசும் அல்பர்டா மாகாண அரசும் மற்றும் 5 எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்களும் பல பில்லியன் மதிப்பிலான கார்பன் கட்டுப்பாடு மற்றும் சேமிப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஹர்மோஸ் நீர்நிலையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் அறவிடும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ருத் சோசியல் தளத்தில் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டிருக்கிறார்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று ஜூலை மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூலை 14ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள். கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்மார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 25°C இருக்கிறது, 30°C உணரப்படுகிறது, வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தரப்படுவது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 23°C இருக்கும், வானம் தெளிவாக காணப்படும். சில இடங்களிலே முகில் கூட்டம் தென்படும். இன்றைய பகல் பொழுது கூடிய வெப்பநிலை 37°C, சூரியோடு நிறைந்திருக்குமானால் 45°C உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடும் வெப்பம் என்று நிலவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வணிக நிலையங்களுக்கு செல்லும் பொழுது செல்ல பிராணிகள் அல்லது சிறு குழந்தைகளை வாகனத்திலே தனியே விட்டு செல்லாதீர்கள். அது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதோடு கூடுதலாக நீர் ஆகாரம் அருந்துங்கள். குளிரான பிரதேசங்களில் உங்கள் நேரங்களை செலவிடுங்கள். சில இடங்களிலே குளிரான இடங்கள் வசதி இல்லாதவர்களுக்காக திறந்திருக்கும், அதைவிட நீச்சல் தடாகங்களும் திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுது 25°C இருக்கும், வானம் தெளிவாக காணப்படும். புதன்கிழமையும் 35°C இருக்கும், சூரியோடு நிறைந்திருக்கும். வியாழக்கிழமையும் சூரியோடு நிறைந்த நாளாக 31°C காணப்படும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோடியுடன் முகில் கூட்டம் அமைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 28°C இருந்தாலும் சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம். 3:30 ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் வரும். 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்தம், 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஜானகி மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடல் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். உலகம் சுற்றும் வாலிபன்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடலோடு 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
2: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை ஜூலை மாதம் 18-19 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167511-2150. தி பிரிக் அவுட்லெட்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேரம் ஒரு மணி 13 நிமிடம் சேமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு அது எந்த ஊர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடித்த ஊரின் சிறப்புகளை பற்றி மற்ற நேயர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதாவது அந்த ஊரில் பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், அல்லது அந்த ஊரின் பிரதான தொழில் என்னவாக இருக்கும், அந்த ஊரில் இருக்கின்ற ஆலயங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், அதைவிட முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது அந்த ஊரிலே நடைபெறுகின்றனவா, உங்களுக்கு தெரிந்து பற்றி மற்ற நேயர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4 5 9 3 0 0 5 5. இந்த உலகம் சுற்றும் வாழ்வு நிகழ்ச்சியில் ஏராளமான ஊர்களை பற்றி நாங்கள் நீண்ட காலமாக பேசிவிட்டோம். இப்பொழுது ஊர்களை தேடுவது பிரச்சனையாக இருக்குது. என்னுடைய சொன்னால் மிக

0: தமிழில் சுகுமான ராகம் வழங்கும் சீமான 101.3.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை.

0: 416-240-0078 tamilfest.ca. CMR 101.3 FM. நேரம் 1:22 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வலிகாமம் தென்மேற்கு விருத்தி செயலாளர் பிரிவில் அமைந்திருந்த ஊரை பற்றி கேட்டிருந்தோம். அந்த ஊரை பற்றி தெரிவிக்க வந்திருக்கோம். நேர்களை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
1: இந்த விடயத்திலே கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. கும்பலாவளை அளவட்டின் ஒரு குறிச்சி தான். ஆமாம்,
0: ஆனால் இது அளவட்டி குறிச்சி அல்ல, இது வேறு ஒரு அளவட்டி பக்கத்தில் இருக்கின்ற ஊர். வடக்கிலே அளவட்டிக்கு வடக்கிலே அளவட்டி இருக்கிறது, தெற்கிலே சண்டலிப்பா இருக்கிறது, மேற்கிலே பண்டத்திருப்பி இருக்கிறது.
1: ஆமாம்,
0: அப்படி பார்க்கும்போது வடக்கிலே இளவாலை இருக்கிறது.
1: ஓ, வடக்கிலே இளவாலை,
0: வடக்காலே இளவாலை இருக்கிறது. ஆமாம்,
1: அப்படியானால் பண்டத்திருப்பு நீங்கள் செலவிலே தந்து விட்டீர்கள்.
0: பண்டத்திருப்பு தந்து விட்டோம்.
1: ஆமாம், மேற்கிலே பண்டத்திருப்பு என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரியா, நான் மீண்டும் வருகிறேன்.
0: சரி, பார்ப்போம். அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள் ஜோசி, நீங்கள் பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சங்கரத்தை என்று சொல்லுகிறீர்கள். சங்கரத்தை, சங்கரத்தை முள்ளானை, அந்த ஒடுங்கியெல்லாம் தேடி திரிகிறீர்கள். சரி, அழைப்பில் அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள். மாக்கியம்பட்டி அது இந்த ஊருக்கு அருகாமல் இல்லை, அது அது கந்தூர் மேற்கிலே பண்டத்திருப்பு. பெரிய விழானா? பெரிய விழான், பெரிய முழான். சரி, பார்ப்போம். பெரிய விழான்னு சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வேலாயுதம்.
0: வேலாயுதம் சொல்லுங்கள், எந்த இடமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
3: பெரிய விழான் தான். நீங்கள் வடக்கிலே எங்கள் அளவட்டி சொல்லுங்கள், மேற்கிலே பண்டத்தை சொல்லுங்கள், என்றால் இளவாலைகளில் பெரிய விழான் தான்.
0: பெரிய விழா தான். நீங்கள் விடம்?
3: நான்
0: பண்டத்திருப்பு. ஓ, நீங்கள் பண்டத்திருப்பினுடைய கிட்டத்தட்ட அப்படியே பண்டத்திருப்புக்கு கிழக்கால பெரிய விழா தான் இருக்க மட்டும் சொல்லுகிறீர்கள். பெரிய விழாவில் யாரையாவது தெரியுமா உங்களுக்கு?
3: பெரிய விழாவில் பிள்ளையாக இருக்குது, எங்களோட மச்சான் தங்கச்சி நாங்கள் நாங்கள் இருக்குது. பெரிய விழாவில் அந்த சிறிய தேட்டர் மோனர் கேதோ, அது வந்து அந்த சந்தி கிட்ட இடவாறு முடிச்சு தொடக்கத்திலேயும் பெரிய விழாவுக்கு தான் போயிருக்கு.
0: ஆஹா, சந்தி கிட்ட தான் இருக்கிறார்கள். சரி, பார்ப்போம்.
3: பிள்ளையாவில்
0: எங்க இருக்கு, எந்த வீதியில இருக்குது? தொட்டிலடி வீதியில இருக்குது. பெரிய விழா இருக்கிறது, ஆனால் அந்த தொட்டிலடி ரோட்ல இருந்து பண்டத்திருப்புக்கு வேறு ரோடு அதுல இருந்து தொடங்குது.
3: தட்டிவேறது
0: அந்த காலத்தில். சரியா, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், செந்தன்நாதன் பூவி. நீங்க இதுல கிலோமீட்டர் தரவு தர இல்லையோ, நூலை போட்டாவது பாக்கு.
0: கிலோமீட்டர் தரவில்லை, என்னடா அண்டைக்கு நில அளவையால வேற இல்லை. என்ன பிரச்சனை சொன்னால், அந்த அந்த ஊருக்குன்னு நேரடியாக யாழ்ப்பாணத்தில இருந்தோ அல்லது காங்கேசந்துறையில இருந்தோ நேரடியாக ஒரு ஒரு வீதி இல்லை, அதனால தான். அப்படி என்று சொன்னால், நாங்கள் காங்கேசந்துறையிலிருந்து சேந்தாங்குளம் வீதிக்கு வந்து சேந்தாங்குளத்திலிருந்து பின்பு தொட்டிலடி, இல்லை அங்கேயெல்லாம் போகவில்லை. நீங்கள் தொட்டிலடி, தொட்டிலடிக்கு போகின்றது அல்ல பண்டத்திருப்பு போகின்ற வீதியாலே போகும்.
4: நான்
0: அந்த ரூட்ல வரோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தால் தான் சாங்காரைக்கலால வந்து தொட்டிலடிக்கு வந்து வரணும். பெரிய
4: விழாந்தான்
0: சொல்லுகிறேன். சரி, பார்ப்போம். நன்றி,
4: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
5: நான் சில்லாலதான் நினைச்சா நாங்க பெரிய விழாண்டா.
0: ஓ பெரிய விழா, சில்லாலே அங்காலே தூரத்தில் இருக்கிறது, சில்லாலே பண்டத்திருப்பில்லாம் சில்லாலாம் இரவணும். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: ஊர்காரனே வந்து ஊரை சொல்லிக்கிட்டார்,
0: அதுக்கு பிறகு மாற்றம் என்ன?
6: ஊர்ஜிதம் பண்ணி
0: பெரிய விழா அந்த இடத்துல இருக்கு. பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நல்லா செய்யறீங்கள்
0: அருகிலே வராதானே, வருமா?
7: நீங்க சொன்னது உங்க ஊருக்கு பக்கத்துல வடக்க அளவட்டி, தெற்க சண்டிப்ப,
0: தொட்டிலடிக்கும் சண்டிலிப்பாய்க்கும் தொடர்பு இருக்கிறது. மாகியப்பட்டிக்கும் நேரடியாக பெரிய விழாவுக்கும் தொடர்பு இல்லை. ஏனென்றால் அளவட்டி தாண்டி தான் கந்தருடைக்கு போய்க்கலாம், மாகியப்பட்டியில் சந்திக்கலாம். ஆனால் பெரிய விழானாக இருந்த பெரிய விழானாக இருந்தால் தொட்டிலடிக்கு வரைக்கல, தொட்டிலடி சண்டிலிப்பாய்.
7: ஆனால் இப்ப மாசியப்பட்டிலிருந்து இடது பக்கம் திரும்பி சவுத்துல இருக்கிறது சண்டிப்ப, அடுத்தது வடக்க அளவட்டி, மாகியப்பட்டி தான் இடம் என்ன?
0: அதுக்கிடையில பெரிய விழான் இருக்கிறது இல்லவா? பெரிய விழா தாண்டி தான் பண்டத்திருப்பு போகணும்.
7: பெரிய விழான் ஓம் பண்டத்திருப்பு இருக்கு. ஆனா நீங்க அது மாசியப்பட்டிக்கு மேற்கே பண்டத்திருப்பு தானே, மாசியப்பட்டினா மேற்கு பக்கம் பண்டத்திருப்பு இருக்கு தானே, எங்களை
0: சண்டிலிப்பாய், மேற்கே இருக்கிறது பண்டத்திருப்பு என்று சொல்லியிருந்தேன், வடக்கே இருக்கிறது இளவாலை என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இதுக்கு மத்தியிலே இந்த ஊர் இருக்கிறது என்பதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய இடம். நீங்கள் சொல்லுற மாசியப்பட்டி என்று சொன்னால், மாசியப்பட்டி என்று சொன்னால் ஒரு பக்கம் அளவட்டி இருக்கிறது, ஒரு பக்கம் சண்டிலிப்பாய் இருக்கிறது, ஒரு பக்கம் கந்தரோடு இருக்கிறது, அப்படித்தான் சொல்லியிருப்போம். மாசியப்பட்டி
7: மற்ற பக்கம் பண்டத்திருப்பு தானே, ஒரு பக்கம் கந்தரோடு, சரி மூன்று சொல்லிட்டீங்க,
0: நாலு சண்டிலிப்பாய் இருக்குது, சண்டிலிப்பாய் இருக்குது, மாசியப்பட்டி சண்டிலிப்பாய் இருக்குது, பண்டத்திருப்பு இல்லையே மாசியப்பட்டிக்கு அருகிலே. தொட்டிலடி தானே, தொட்டிலடியெல்லாம் தாண்டி தானே பண்டத்திருப்பு போகணும், பெரிய விழா தாண்டி. சரி நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போய் உங்களோட விவாதி கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள். விளங்கவில்லை.
8: பெரிய
0: விழாந்தான் சரியாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வைக்க ராஜவர்மன். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள்? பெரிய விழான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், சொல்லிக்கிறீர்கள்.
9: வீட்டுக்கு
0: முன்னொழுங்கால போகுவா?
9: இல்ல
0: தேர்முட்டிக்கு பக்கத்துல போற ஒழுங்கு.
9: மாமிட்ட போய் பிள்ளையார கும்பிட்டு தான் போறது.
0: பெரிய விழான் சொல்லுங்கள் முரு, நீங்களும் சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளைப்பில்
10: இருக்கிறீர்கள்?
0: சொல்லுங்கள். ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுங்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
11: வணக்கம், பெரிய விழா தான் சரியான.
0: ஓ பெரிய விழா தான் சரியானு சொல்லிருக்கிறீர்கள். சரி நீங்க பெரிய விழா பக்கம் போயிருக்கீங்க, கார்னர்ல இருந்து பெரிய விழாவுக்கு போயிருக்கீங்களோ?
11: நான்கு இடமே இருக்கு.
0: சரி சரி சரி
11: சரி, பால்படாத இடமே இருக்கு
0: இடம் அப்படி என்று சொல்லிருக்கிறேன். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம், பெரிய விழான் என்பது மிக சரியானது. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஒரு ஊராகும். இவ்வூர் வடக்கில் அளவட்டியும் தெற்கில் சண்டிலிப்பாயும் மேற்கிலே பண்டத்திருப்பும் கிழக்கிலே வடக்கிலே இளவாலையும் இருக்கிறது. எனவே அந்த கிழக்கு பக்கத்திலே ஓரளவுக்கு அளவட்டியும் மீண்டும் பெறும். சரி, பெரியவிழான் வடசேரி விக்னேஸ்வரர் ஆலயம், இது பெரியவிழான் தொட்டிலடி சந்தியிலே இருக்கிறது. பெரியவிழான் புனித அந்தோனியார் ஆலயம் இருக்கிறது. பெரியவிழான் புனித ஜுவானியார் ஆலயமும் இங்கே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே இந்து சைவ மக்களும் கிறிஸ்தவ மக்களும் வாழ்கின்றார்கள். அதோடு பெரியவிழானிலே ஒரு ஒரு நாடக குடும்பம் இருக்கிறது. அவர்கள் இந்த கூத்து இவை மேடையேற்றி இருக்கின்றார்கள். சிடி செல்வராஜா, சிடி செல்வராஜான்னு சொல்லி அவர் இந்த நாடகங்களில் இப்பொழுது வைரமுத்து போன்று, கே கேஸில் இருக்கிற வைரமுத்து போன்று இவர்களும் கூத்து நடத்துபவர்கள். அத்தோடு அவர்களுடைய பிள்ளை சிடி மகான் என்று சொல்லி அவர்தான் இரண்டு மேடைகளில் ஒரு நாடகம் என்று சொல்லி தொடக்கி வைத்தவர் யாழ்ப்பாணத்திலே. மின்னல் என்ற ஒரு நாடகம், அதுவும் ஒரு துப்பறியும் நாடகமாக அந்த நாடகம் இருக்கிறது. இரண்டு மேடைகளிலே ஒரே நாடகம், அதாவது ஒரு மேடையில் ஒரு காட்சி இருக்கும், திடீரென அடுத்த காட்சி அடுத்த மேடையிலே மேடையேறும், பின்பு அடுத்த காட்சி முதல் மேடையில் வரும். இப்படி இரண்டு மேடைகளிலே உரிய நாடகம் என்று மில்லன் நாடகம். இதை அவருடைய அந்த சிடி செல்வராஜா, அவருடைய பிள்ளைகள் சிடி மகான், சிடி சிடி சவுந்தரராஜன், சிடி இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே சிடி உத்தமசீலன் என்பவர் இங்கே மோன்ட்ரியல் நகரில் வாழ்ந்தவர், பின்பு டொரண்டோவிலும் வாழ்ந்தவர். உத்தமசீலன் பாடல்கள் கூட பாடக்கூடியவர். அவர் அண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இந்த உலகை விட்டு நீந்திருக்கின்றார். எனவே அங்கே ஒரு நாடக பரம்பரையே அந்த ஊரிலே பெரியவிழானில் இருந்தது என்பது பலருக்கும் தெரிந்தபடியும் என்றாலும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தகவலை தந்தோம். நேரம் 1:32.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
13: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
14: வந்ததா?
15: இல்லடா.
14: ஹலோ, காசு வந்ததாடா?
15: இன்னும் வரல காசு.
14: காசு வந்துச்சா?
15: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
16: What's happening? So sad.
17: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
18: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
19: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
20: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:35 CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 25 செல்சியஸாக இருக்கிறது. 30 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 23 செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் இன்றைய பகல் பொழுது 37 செல்சியஸாக இருந்தாலும் 45 செல்சியஸாக உணரப்படும். மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது கூடிய வெப்பத்துக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவையில்லாமல் வழியில் எல்லாம் செல்லாதீர்கள். கூடுதலாக நீர் ஆகாரம் அருந்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல்தான் செல்லப்பிராணிகள் மற்றும் குழந்தைகளை வாகனத்திலே தனியாக விட்டுவிட்டு செல்லாதீர்கள். அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படும். எனவே நாளை மறுநாள் 3 சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகிறன. கூடுதலான வெப்பநிலை இருக்கப் போகிறது. புதன்கிழமை 33 செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 31 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவாத நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. அடுத்த ஊருக்கான தரவு இது இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இது ஒட்டிசுட்டானுக்கு வடகிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் இது ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. ஒட்டிசுட்டானுக்கு வடக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பார்ப்போம். நீங்கள் வளைக்கலாம். 4 6 5 9 3 0 0 5 5. எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
3: நேரம் 1:43 விடம் சிஎம்ஆர் தமிழப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இலங்கையின் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. ஒட்டி சுட்டானுக்கு வடகிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வேலாயுதம் சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நெடுங்கணியா? நெடுங்கணி எங்கே இருக்கிறது? சரி, பார்ப்போம். 5 கிலோமீட்டர் என்று சொல்லியிருந்தோம். சரி, நெடுங்கணி என்று சொல்லுகிறீர்களா? சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
3: வெண்பா சொல்லுங்கள்.
4: பண்டாரவணி என்ற சிலை இருக்கா?
3: பண்டாரவணியின் சிலை இல்லை.
4: கணேசபுரம்.
3: கணேசபுரமா?
4: ஆமா.
3: கணேஷ் நெடுங்கணி கணேசபுரம் என்று சொல்லுகிறீர்கள், கணேசபுரம். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் சாந்தி.
3: சாந்தி சொல்லுங்கள்.
5: கணேசபுரம்.
3: கணேசபுரம் என்று தான் நீங்களும் சொல்லுகிறீர்களா? கணேசபுரம் என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், ஆனால் அது சரியானபடி அல்ல. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
4: கணேசபுரம்
3: இல்லை. ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கு. ஒட்டி சுட்டானுக்கு வடகிழக்கே. உங்களுக்கு கிழக்கு தெரியல, கேட்கல. ஏதாவது ஒரு இடத்தை சொல்ல தானே மேடம் நீங்கள்? பாடசாலை பொதுவாக அரசின தமிழ் கலவன் பாடசாலை என்று அந்த பக்கத்தில் அங்கே பல்கலைக்கழகமாக இருக்க போது அந்த பக்கத்திலே. சரி, அடுத்த நேயர் தந்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்ப்போம், அடுத்த நேயர் வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் பிரசோதன். நீங்க அந்த தகவலை வச்சு நான் இணையத்துல போட்டேன். அது என்ன எல்லாம் கேள்வி கேக்குது? விவசாய கிராமமா, காட்டு பகுதியா, குளம் இருக்கா, அடையாளங்களை சொல்ல சொல்லி கேக்குது.
3: ஓஹோ, அப்ப என்ன சொன்னீர்கள் நீங்கள்?
6: அப்ப நான் என்னத்தை சொல்றது? நான் வேதன்னா
3: அந்த ஊர்ல ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னு சொல்லாதீங்க.
6: விளங்க இல்ல,
3: ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னு சொல்லி, அந்த ஊருக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னு சொல்லி. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அந்த ஊரின் பெயர்ல வேற பிள்ளையார் கோயில் இருக்குது.
6: பிள்ளையார் எல்லா இடமும் இருக்கு தானே?
3: அப்ப ஒரு தபால் கந்தூர் இருக்குது, அஞ்சல் அலுவலகம்.
6: இல்ல, நான் இன்னொன்று இல்ல, நான் இங்க வந்து முதல்ல டாக்ஸி கடிச்சேன், இங்க வந்து
3: தங்கினோன்னு.
6: அப்ப அவர்கிட்ட எங்க நிக்கிறீங்கன்னு நான் திங்கோட்டன் முன்னாடி அனுப்பிட்டா, அப்ப நான் கேடால திங்கோட்டன் இல்லாட ஒண்ணு இருக்காது, அது அட்ரஸ் சொன்னா தானே நான் வெல்லாமன்ட்டு.
3: ஓஹோ, இது பரவாயில்ல. இப்படிதான் ஒரு முறை நாங்கள் மொன்றியலுக்கு போய் கொண்டிருக்க, அவர் நெடுகளும் அடித்து எங்க நிக்கிறீர்கள் எங்க நிக்கிறீர்கள் ஒரே கரைச்சல். சரியோ? அப்புறம் அப்போ அந்த அந்த நேரம் அங்கே மொன்ட்ரியலில் இருந்து எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தினால் எங்களுக்கு காசு வரும், நாங்கள் கட்டுவோம். அது நாங்கள் அழைத்தாலும் சரி, அந்த கோலை நாங்கள் பதில் அளித்தாலும் சரி, எங்களுக்கு காசு வரும். இப்போ பல வருடங்களுக்கு முன்பு அப்போ இவர் அடுத்தடுத்து எங்கே நிற்கிறீங்க எங்களுக்கு கடைசியாக ஆத்தாம சொன்னோம். இந்த 102 போட்டு இருக்கிறது ஹைவேயில் அதுக்கு கிட்டே வந்தோன்னு இருக்கிறோம்னு சொன்னோம். அது 102 எல்லா இடத்துலயும் போட்டிருப்பார்கள்
6: தானே?
3: தாங்கி இல்லாம தான் சொன்ன மாதிரி நீங்களும் பிள்ளையா கோயில் கதவால் கந்தூர் எல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கும். சரி பார்ப்போம். நன்றி புருஷோத்தமன், பார்ப்போம் என்ன 102 அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
7: 3 ஊர்களில் சந்தேகம் இருக்கிறது.
3: ஓஹோ, 3 ஊர்.
7: கட்டிலை மடு, குளமுறிப்பு, கருவேலங்கண்டல்.
3: மூன்றுலயும் ஒன்றுதான்.
7: இதுல கச்சிலை மடுவா இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
3: கச்சிலை மடு என்று சொல்லுகிறீர்களா?
7: ஆமாம்,
3: கச்சிலை மடு என்று சொல்லுகிறீர்கள்.
7: ஆனால் நேர் வெண்பா வந்து கேட்ட போது அங்கே பண்டாரவன் சிலை
3: இல்லை இல்லை என்று சொன்னோம். கச்சிலை மடு கேன்சல்.
7: ஆமாம், ஆனா அங்கு கச்சிலை மடுவில் சிலை இல்லை, ஆனால் கல்வெட்டு இருக்கிற
3: கல்வெட்டு. ஆமாம்
7: ஆமாம், அது கேன்சல் என்றால் கருவேலங்கண்டல் அல்ல குளாமுறிப்பு தான்.
3: கருவேலங்கண்டல் அல்லது குளாமுறிப்பு என்று சொல்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்க அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
3: தேவகுமார் சொல்லுங்கள். பல ஊர்கள் வந்திருக்கின்றன, இந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
8: குளாமுறிப்பு
3: தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். குளமுறிப்பு என்று சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசிவிட்டார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: சரி, நீங்கள் பவுனியாவையும் ஒரு கலக்கு கலக்கினீங்க, காரநகரையும் கலக்கினீங்க, சொல்லுங்கள். வாழ்க்கல
9: ஓட்டு
3: தொழிற்சாலை
9: இல்லை
3: இல்லை.
9: அப்போ வேண்டால் முத்தியங்கண்டு.
3: முத்தியன்கண்டு புது இப்போ அடுத்த புது ஊராக கிடக்கு இல்லையே? அதை 3 ராஜபுரம் சொன்ன 3 ஊர்லேயே ஒரு ஊர் என்று சொல்லியிருந்தேன். சரி பார்ப்போம். நன்றி. முத்தியன்கண்டு அல்ல, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், ஜோகா.
3: ஜோகா சொல்லுங்கள். இதா உறுதியாக சொல்லுங்கள். இந்த இடம்
10: 3 இடம் இருக்குது.
3: உறுதியாக
10: கருவேலங்கண்டல், புளியங்குளம் இருக்குது, மற்ற பண்டாரவள்ளி என்ற இடமும் இருக்குது.
3: பண்டாரவள்ளி என்ற இடம் இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம்.
11: கருவேலங்கண்டலுக்கு
3: போயிருக்கிறீர்களோ? எப்படி கண்டுபிடித்தீர்கள் கருவேலங்கண்டு சொல்லுகிறீர்கள்? வடகிழக்கு போட கருவேலங்கண்டு தான் கூட்டிட்டு போகிறது. சரி பார்ப்போம். நன்றி. கருவேலங்கண்டல் என்று சொல்லி அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். வெண்பா சொல்லுங்கள்.
11: குளமுறிப்பு 7 கிலோமீட்டர்,
3: ராஜவர்மன் விடைய வைத்து கருவேலங்கண்டல் சொல்லுகிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். கருவேலங்கண்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம்
3: சங்கர் சொல்லுங்கள்.
12: கருவேலங்கண்டெல்லாம்
3: சங்கர் எப்படி உறுதியாக சொல்லுகிறீர்கள் கருவேலங்கண்டல் என்று? ஒட்டி சுட்டான்ல இருந்திருக்கிறீர்கள். அப்பொழுது நிச்சயமாக கருவேலங்கண்டல் இது சிறப்பாக வேறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? குளங்கள் இருக்கின்றன. தேடிய இடத்துல குளங்களை பற்றி ஒன்று போடவில்லை, அதான்
12: கேட்டிருந்தேன்.
3: சரி, கருவேலங்கண்டல் என்பது மிக சரியான பதில். போயிருக்கிறீர்களா கருவேலங்கண்ட பக்கம்? இல்லை. போயிருக்கிறீர்களா? சரி, அப்பொழுது உறுதியாக சொல்லியிருக்கிறீர்கள் கருவேலங்கண்டல். சரி, நன்றி சங்கர், அதை உறுதிப்படுத்துவதற்கு. ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது சரியாக சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையின் வட மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம் இது. ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. ஒட்டி சுட்டானுக்கு வடகிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது கருவேலங்கண்டல். கருவேலங்கண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. கருவேலங்கண்டல் பிள்ளையார் கோவில் இங்கே இருக்கிறது. இதைவிட இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டம் இங்கே அமைந்துள்ள மூலமூர்த்தி விநாயகர் எழுந்தருளிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதைவிட இந்த பிரதிஷ்டை பெற்ற ஒரு தலமாக விளங்குவது இந்த கருவேலங்கண்டல் பிள்ளையார் கோவில் தான். இங்கே இயற்கை இடர்பாடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த பகுதி மக்களுக்கான தற்காலிக இடைத்தாங்கல் முகாம்கள் கூட அமைக்கப்பட்டு உதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது கருவேலங்கண்டல் என்பது மிக சரியான பதில். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கு நன்றி. அடுத்த ஊருக்கான தரவு விளம்பரங்களை தொடர்ந்து.
12: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், professional agents CK Sinduran மற்றும் Guna Gunaraja, residential commercial properties வாங்க விற்க lease செய்ய market knowledge strategy experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். call CK Sinduran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165.
13: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
14: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
15: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
12: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

நேரம் ஒருமணி 54 விடம் செய்வார் தமிழ் ஃபெமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. உலகம் சுற்றும் பாலிபர் 100 கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த ஊருக்கான தரவு இலங்கையில் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. கல்முனைக்கு மேற்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு கிராம அலுவலர்கள் பிரிவாகத்தான் இது இருக்கிறது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. கல்முனைக்கு மேற்கே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்றது அந்த ஊர். இந்த ஊர் 4165935055. வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். கொழும்பிலிருந்து காங்கிரசன் துறைக்கான நகர்சேர் கடுகதி தொடருந்து சேவை 4 நாட்களாக வரையறுத்ததை மாற்றி வழமை போல சேவை இயங்க தொடருந்து திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. அனைவரும் பயன்பெறும் வகையில் சகல வசதிகளும் கூடிய பொது போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மியான்மாரையொட்டிய இந்திய எல்லையில் நடந்த கண்ணுவெடி தாக்குதலில் 1 படைவீரர் உயிரிழந்ததுடன் 4 வீரர்கள் காயமடைந்தனர். கனடிய சமஷ்டி அரசும் அல்பர்டா மாகாண அரசும் மற்றும் 5 எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்களும் பல பில்லியன் மதிப்பிலான கார்பன் கட்டுப்பாடு மற்றும் சேமிப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஹர்மோஸ் நீர்நிலையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு 20% பாதுகாப்பு கட்டணம் வரவிடும் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ருத் சமூக தளத்தில் அறிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: கடம்பெரும் பாகத்தில் 24 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 30 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 23 பாக செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 37 பாக செல்சியஸாக இருக்கும். ஆனால் 45 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 25 பாக செல்சியஸாக குறைவடையும். வானம் தெளிவாக காணப்படும். புதன்கிழமை நாளை 33 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 31 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். வியாழக்கிழமை இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும். 18 பாக செல்சியஸாக இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை 28 பாக செல்சியஸ், சூரியொளியுடன் முகில்குட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. அதேபோன்று சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று இப்பொழுது வானிலை விவரம் நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருளின் விலையில் மாற்றம் ஏற்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு விலையேற்றம் இருக்கப் போகிறது என்று. விலையேற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். கல்முனைக்கு மேற்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில். ஆமா,
2: பொன்னாவிடன் வழியில இருக்கா?
0: ஆமா.
2: அப்ப அதான்
0: எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து போய் பார்த்திருப்பீர்கள்? நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: ஆமாம், இது சவளக்கடை தான். கல்முனையிலிருந்து நெற்பட்டி முனை சேனை குடியிருப்பு இரண்டையும் தாண்டிதான் சவளக்கடை வருகிறது. இவைகள் எல்லாம் 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்கும். ஆனால் சவளக்கடை 7 கிலோமீட்டர் வரும். சவளக்கடை இரண்டு மதத்தவர்களும் சரிசமனாக இருக்கும் ஒரு ஊர்.
0: முஸ்லிம்களா?
3: இஸ்லாமியர்கள். ஆமாம், இஸ்லாமியர்களும்
0: இந்துக்களும்
3: சரிசமனாக இருக்கும் ஒரு ஊர். அதே போல ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகளும் EPR இயக்கமும் சரிசமனாக இருந்த ஊரும் கூட. ஆமாமாம்,
0: எனவே அது சவளக்கடை தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்களா? பார்ப்போம். நன்றி,
3: வணக்கம்.
0: வணக்கம், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். சவளக்கடை தான் சரி, அது சித்தி விநாயகர் அதெல்லாம் இருக்குது.
0: பாராட்டுகள், நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
5: ஆமாம், கூட்டி பெருக்கி பார்த்து அளந்து பார்த்து இணையதளத்துல எல்லாம் தேடி பார்த்து வந்திருக்கிறார்கள். அதை விட கூட திருப்பி நாங்களும்
0: இது நீங்க பொட்டி கிழவு பார்த்தமே கிடையாது. சவளக்கடையோட பொட்டி கிழவு பார்த்தாரு,
5: அளந்து பார்த்து வந்திருக்கிறோம். 3 கிலோமீட்டர் சொல்லி
0: சொல்லி அதனுடைய மாற்றம் இல்லையென்று மாற்றம்.
5: சித்தி விநாயகர் கோவில் சித்தி விநாயகர் கோவில் தானே
0: சித்தி விநாயகர் கோவில் தான் இருக்கிறது. ஆமா, படிச்சு பாஸ் பண்ணிட்டார், சித்தி அடைஞ்சிட்டார் விநாயகர். அதெல்லாம் சித்தியோட இருக்கிறாரு தெரியாது. சித்தி புத்தி என்று இருவரை திருமணம் செய்து வந்தாரு பிள்ளையார் என்று சொல்லுகிறார்கள். எனவே அவர் சித்தியோட இருக்கிறாராக சித்தி புத்தியை காணவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி, நன்றி. ஆமாம், நேர்கள் குறிப்பிடுத்து போன்றது சவளக்கடை என்பது மிக சரியான பதில். இலங்கையின் கிழக்கு மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இது நாவிதன் வெளி பிரதேச செயலாளர் அமைந்திருக்கிறது. கல்முனைக்கு மேற்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ஒரு கிராம அலுவலக பிரிவாகத்தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கு தனியான காவல் பிரிவு எல்லைக்குட்பட்டதாக இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியான காவல் துறை காவல் நிலையம் அந்த எல்லைக்குட்பட்டதாக இயங்கி வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வழிபாட்டு தலைமையில் இவர் புகழ்பெற்ற சவளக்கடை சித்தி விநாயகர் ஆலயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சவளக்கடை என்பது மிக சரியான பதில். விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
6: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும்
6: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
8: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். July 18-19 சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
9: சுகந்தன் 416-540-6269
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
11: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிவன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஊருக்கான தரவு இலங்கையின் கொழும்பிலே, தலைநகருக்கு வந்துவிட்டோம், உள்ள நகர்ப்பகுதிகளிலேயே மிகப்பெரிய தொன்றாகும். இதை பற்றி முன்பு ஒரு முறை பேசிய ஞாபகம் இருக்கிறது, இருந்தாலும் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வோம். இலங்கையின் கொழும்பில் உள்ள நகர்ப்பகுதிகளில் மிகப்பெரிய தொன்றாகும் அஞ்சல் குறியீடு. இதனை சூழ்ந்து பொரளை, மருதானை மற்றும் குலன்னாவை நகர்ப்பகுதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் கொழும்பில் உள்ள நகர்ப்பகுதிகளிலே மிகப்பெரிய ஒன்றாகும் இதனை சூழ்ந்து பொரளை, மருதானை, கொலன்னாவே இந்த நகர்ப்பகுதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை வைத்துக்கொண்டு இங்கே தமிழ் மற்றும் கிறிஸ்தவ கல்லூரிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. பார்ப்போம். 4169 5005 5 முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: நேரம் 2:18 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பென்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தெமட்டகோட என்று சொல்லுகிறீர்கள், அது சரியாக இருக்குமா? சரி, அப்படி தேவட்டகோட என்று தான் சொல்லியிருக்கீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
1: இங்க ஒரு சமந்தா தியேட்டர் இருக்குது, மற்றது எங்கட அறிவிப்பாளர் வி எஸ் அப்துல் கமீத் பிறந்தது எல்லாம் தேவட்டகோட. அதுதான் தேவட்டகோட தான்.
0: சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று. நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
2: நான் ஒரு குறிப்பில தான் சொல்ல போறேன். அங்கே ஒரு பிரபல உலக தரமான கிரிக்கெட் மைதானம் இருக்கா?
0: உலகத்தரமான கிரிக்கெட் மைதானம் இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள்? அது பெரிய குறிப்பிடப்படவில்லை. நீங்களும் சொல்லுகிறீர்கள் இப்பொழுது. அப்படியா? சரி, அவர் போய்விட்டார். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: ஆமாம், இது கண்டிப்பா தெமட்டகோடையே தான். பேஸ் லைன் வீதி இதன் ஊடாக ஊடறுத்து செல்லுகிறது.
0: ஓஹோ, அது பிரதான வீதியா?
3: ஆமாம்,
0: ஒரு பிரதான வீதியான பேஸ் லைன்
3: வீதி. வீதி, ஆமாம். அடுத்தது ஏற்கனவே நேர்கள் சொன்னது போல உங்களுடைய குடும்ப அங்கத்தவர் ஒருவர் தெமட்டகோடையிலே தான்
0: பிறந்தவர் என்று சொல்கிறேன். பார்ப்போம்.
3: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
4: தெமட்டகோட.
0: தெமட்டகோட தானா?
4: இங்கே தான் ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ரெண்டு ரயில் நிலையங்கள் இருக்கிறா விலங்கியில்.
0: தெமட்டகோடையில் ரெண்டு தொடருந்து நிலையம் இருக்கிறதா? ஆஹா, எதற்காக ரெண்டு தெரியுமா? அது தெரியாது. ஒரு தண்டவாளம் இங்கே, மற்ற தண்டவாளம் வாங்கியோ. சரி, ரெண்டு சில வேளையில் வேற வேறு பகுதிக்கு செல்வதற்காக அங்கே

0: திமிட்டக்கூடிய இருப்பதற்கு என்ன சரி பார்ப்போம். அதை பற்றி யாராவது தெரிந்திருந்தால் சொல்லுவார்கள் தானே. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போய்க்கு
1: நன்றி.
0: அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன். அந்த பிள்ளையாருக்கு சித்தி புத்தி என்று ரெண்டு மனைவி இருக்குன்னு
0: சொன்னீங்களோ,
2: அதுக்காக ரெண்டு ரயில் ரெண்டு பேரும் போய் வரதுக்கு
0: சித்தி புத்திக்கு அவங்க கொழும்புல கொண்டு வைத்திருக்கிறாரோ?
2: இவே சொன்ன பதில் எனக்கு வாய்க்குள்ள வந்து நான் கண்டுபிடிச்ச பதில் வந்து வேற ஏதாவது சொல்லுவது கோட்டோ கொடவோ அல்லது கடுவலாண்டு வருகிறது எனக்கு.
0: கடுவலாண்டு வருகிறதா? திமிட்ட கூட நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: ஆமா, இது ஜொமேட்டோ கூட தான் கொழம்பு ஒன்பது பசல் கூட போறது தான் பிரதான வீதியும் கூட.
0: பசல் சரிதா? பசல் லைன்,
3: பசல் லைன், பசல் லைன். ஆமா
0: சரி பாப்போம். நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
4: வணக்கம், நான் கூட தான் இல்ல ஜொமேட்டோ கூட இல்லை
0: ஜொமேட்டோ கூட என்று சொல்லிக்கோ. நீங்க போயிருக்கிறீர்களா ஜொமேட்டோ கூடைக்கு? அங்கே பிரபலமான உணவகங்கள் இது என்ன இருக்கிறதா?
4: திமிட்டக்கூடையில
0: நன்றி. நன்றி புவி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம். பண்பா, இந்த ரெண்டு வயல்களையும் இணைந்து கட்டிங்களா? மக்கள் தொகை அதிகமா, அதனால நெரிசல குறைக்கிறது தாண்டி ரெண்டு இருக்கா?
0: ஓஹோ, மக்கள் தொகை அதிகமானபடியால் ஜன நெரிசலை குறைப்பதற்காக இரண்டு தொடர்ந்து நிலையங்கள் அங்கே இருப்பதா?
5: வேஸ்ட் லைன் வீதி இருக்க வயல் நிலையம் அந்த வேல இடங்கள்ல மட்டும் பிடித்தீரமா
0: இருக்க. சரி, நன்றி. அந்த தகவலையும் தேடி கண்டுபிடித்து நேர்களுக்கு வழங்கியமைக்கு பண்பா. நன்றி,
5: நன்றி.
0: சரி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். சரி, அவர் போய்விட்டார். ஆமாம், ஜொமேட்டோ என்பது மிக சரியான பதில். அல்லது கொழும்புல புறநகர் பகுதிகளிலே மிக பெரியது ஒன்றாகும். இதன் அஞ்சல் குறியீடு கொழும்பு ஒன்பது. இதனை சூழ்ந்து பொருளை மருதானை மற்றும் கொலநாவல் நகர்பகுதிகள் உள்ளன. பேஸ்லைன் வீதி இந்த பகுதியினூடாக செல்வதாக தெரிவிக்கப்படுது. அனிருத்த பாலிகம மகாவித்யாலயம், அனிருத்தோ அப்போவே அனிருத்த பாதிகம வித்யாலயம் இருந்ததுக்கு, மற்றும் சேவாலி வித்யாலய, புனித மேத்யூஸ் கல்லூரி, வேலுவன கல்லூரி, பிபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், உவேசில் கல்லூரி, புனித ஜான்ஸ் கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரிகள் இருக்கின்றன. உணவகங்களும் மதுவகங்களும் என்று பாடுவது கோல்டன் மைண்ட் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் பெரேரா அன்சான்ஸ். இங்கே பிறந்த பிரபலியம் என்றால் வானொலி அறிவிப்பாளர், உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் பிறந்த இடத்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஜொமேட்டோ என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

FM. நேரம் 2:26 சிம்பார் தமிழ் FM-இல் நிறைவுக்கு வருகிறது. உலகம் சுற்றும் பாலிவன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பெரியவிழான், கருவேலங், கண்டல் மற்றும் சவாளக்கடை, திமிட்டக்குடை ஆகிய நான்கு ஊர்களை இன்று நாங்கள் அந்த ஊர்களை பற்றி பேசியிருக்கிறோம். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறு பல ஊர்களோடு சந்திப்போம். நன்றி. மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி.

உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். நேரம் 2:32 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டை பிரிபாகத்தில் 24 பாக செல்சியஸாக இருக்கிறது, 30 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் மஞ்சள் நிற எச்சரிக்கை, வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 37 பாக செல்சியஸாக இருந்தாலும் 45 பாக செல்சியஸாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. காற்றின் வேகம் 20 கிலோமீட்டராக இருக்கும். இரவு பொழுது 25 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை புதன்கிழமை 33 பாக செல்சியஸாக இருக்கும், சூரியோடியோடு இருக்கும். அதேபோன்று வியாழக்கிழமை 31 பாக செல்சியஸ், சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடுகின்ற பாடல், 3 மணிக்கு நேர்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்கலாம்.

0: ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
3: Chillam illa da, Selvam.
2: Chari, chari.
6: Hi darling, kaasu anuppinaan vandada?
7: Illa da.
6: Hello, kaasu vandada da?
7: Innum varalla kaasu.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேரம் 2:40 சிம்மார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் இந்த பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடிய பாடல்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாடலோடு 101.3
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேமார் தமிழ் FM.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: காதலோவியம் திரைப்படத்தின் பாடல் ஒலிக்கிறது. நேரம் 2:50.

சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி, தேவனே நான் உந்தன் பாதி. இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
6: மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm தமிழ்.
1: நேரம் 3:02 தொடர்ந்து பாகத்தில் 24 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 30 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 16 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 37 பாக செல்சியஸாக இருக்கும், ஆனால் 45 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளி நிறைந்தொரு நாளாக இருக்கும். அதையும் கூடுதலுக்கான வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, மஞ்சள் நிற எச்சரிக்கை. எனவே கூடுதலாக நீங்கள் குளிர் உள்ள இடங்களிலே பகல் பொழுதை கழிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அதோடு கூடுதளவு நீர் ஆகார மருந்துங்கள். இரவு பொழுது 25 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை 33 பாக செல்சியஸாக இருக்கும். நாளை புதன்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும். தொடர்ந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. புதன்கிழமையும் இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 31 பாக செல்சியஸாக இருக்கும். வியாழக்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியோடையுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. சில இடங்களில் லேசான மழை தூரல் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேர்களை இப்பொழுது முதல் கேட்க இருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திர பகுதியிலேயும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த இவர். 4 வயதிலே தாய் இழந்தவர். சிறு வயதிலே இவர் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டதாக இருக்கிறார். காஞ்சிபுரம் ஆண்டர்சன் மேல்நிலைப்பள்ளியில் 12 வகுப்பு வரை படித்து தேறியிருக்கின்றார். பின்னர் காஞ்சிபுரம் பச்சைப்பெண் ஆடவர் கல்லூரியிலே இயல்பியல் பயின்று 88 மதிப்பெண் பெற்று அறிவியல் இளவர் பட்டமும், சென்னை பச்சைப்பெண் கல்லூரியில் தமிழ் இலக்கியமும் பயின்று முதுகலை பட்டமும் பெற்றவர். இவர் எழுதிய தூர் என்ற கவிதையே முதுகலையில் இவருக்கு பாடமாக இருந்திருக்கிறது. பின்னர் தமிழ் திரைப்பட பாடல்களை 90 முதல் இவர் எழுத தொடங்கியிருக்கின்றார். இதை திரைப்பட பாடல்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது ஜூலி கணபதி திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது. விஜய் ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல்

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ். மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். நேரம் 3:11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்ல நீங்கள் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் ஜார். தொடக்கத்தில் திரைப்பட இயக்குநராக சென்னை தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியிலே இயக்குனர் பிரிவிலே இணைவதற்கு இவர் விண்ணப்பித்தார். ஆனால் இடம் கிடைக்கவில்லையாம். எனவே இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் 4 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறார். இயக்குனர் சீமானின் வீரநடை என்ற படத்தில் பாடல் எழுதினார். கிரீடம் 2007, வாரணமாயிரம் 2008 ஆகிய சில படங்களுக்கு இவர் வசனம் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1500 பாடலுக்கு மேல் எழுதியிருந்த இவர் 2016 வரை தமிழ்துறையில் முன்னணி பாடல் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரிலே பதிப்பகம் தொடங்கி இவர் நடத்தியிருக்கின்றார். 2016 ஆகஸ்ட் மாதம் 14 என்று காலையிலே தனது 41வது வயதிலே இந்த உலகை விட்டு இவர் நீத்திருக்கின்றார். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் முற்றிய நிலையிலே இவர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இவர் ஜூலை மாதம் 12 1975 பிறந்தவர். காஞ்சிபுரத்திலே 14 ஆகஸ்ட் 2016 இவ்விடத்தை இவ்வுலகை விட்டு பிரிந்தவர் பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், நாவலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: ஒலித்த அந்த பாடல் SPV சரண் மற்றும் சித்ரா பாடிய பாடல். நான் முத்துக்குமார் எழுதி பாடல்து.
2: Everything okay, no problem
3: அடிச்சினம் பார் கிளம்பு க்ளோசிங் டா அடிக்கிற நடி
4: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: 1 வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
6: 416-700-2222 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 3:21. சேமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரம் மக்கள் திலகத்தின் திரைப்படம் ஒன்று வெளியாகி கிட்டத்தட்ட 61 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. 62ஆம் ஆண்டு தொடங்குகிறது. 2014 மறு வெளியீட்டிலே டிஜிட்டல் வெளியானது. மறு வெளியீட்டில் வெளியான படங்களில் வெள்ளி விழா கொண்டாடிய படம் என்ற சிறப்பை பெற்றது இந்த திரைப்படம். சில படங்களை எடுத்து நஷ்டமடைந்த தயாரிப்பாளர் B.R. பந்துலுவுக்கு இந்த திரைப்படம் மூலம் மக்கள் திலகம் மறுவாழ்வு அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. மக்கள் திலகத்தின் அழகு, தோற்றப்பொதிவு, வாழ்வீச்சு மற்றும் மிக பிரமாண்டமான ஒளிப்பதிவு, பாடல்களை இசை என்று இப்படி நிறைவை சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமாக சொல்ல வேண்டியது R.K. சண்முகத்தின் வசனம். இதிலே MGR-ம் வில்லனும் பேசுகின்ற வசனம், குறிப்பாக அந்த மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, அந்த நம்பியாரின் கேள்விக்கு மக்கள் திலகத்தின் பதில் சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும், இப்படியான வசனங்கள் எல்லாம் அந்த திரைப்படத்தில் இருந்தது. தங்களிடம் உள்ள பொருட்கள் எல்லாம் தாய் நாட்டில் கஷ்டப்படும் மக்களுக்கு அனுப்பி வைக்க சொல்வார் மக்கள் திலகம். புத்தூர் நடராஜன் எல்லாவற்றையும் அனுப்பி வச்சிட்டா நமக்கு தேவைக்கு என்ன செய்கிறது என்று கேட்பாராம். அதற்கு க்ளோஸ்அப் ஷாட்டிலே காந்தம் போல பார்ப்பவரை ஈர்க்கும் ரோஜா முகத்தில் இதழிலே புன்னகை தெரிய மக்கள் திலகம் பதில் சொல்லுவாராம். அழகு புருவங்களை சாக உயர்த்தி தனது கொள்கையை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் வகை

வகையில் உறுதியாக, அதே நேரம் கனிவாகச் சொல்லும் அந்த டயலாக் டெலிவரி, அதெல்லாம் இருக்கட்டும். நமது தேவையே பிறரின் நன்மைதானே. மக்களுக்காக நாம் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள், நமக்கென்று சேர்த்து வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆயிரம் சொல்லுங்கள் சார். இந்த வசனத்தை நம் நாடி நரம்புகள் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையிலே அவரை தேர்வுகள் ஏராளம் பேச முடியாது. மற்றவர்கள் சில வேளைகளிலே ஏற்றிறக்கமாக பேசினால் கூட உணர்ச்சி பூர்வமாக இருக்காது என்று எம்ஜிஆர் ரசிகர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த திரைப்படம் என்ன திரைப்படம்? ஆயிரத்தில் ஒருவன். இப்பொழுது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் இருக்கிறது.

உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905 302 94 94.

0: சிஎம்ஆர் தமிழ்
1: நேரம் 3:31.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
3: மகிழ்ச்சியாக
1: நேரம் 3:32. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. 31 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ், ஆனால் 45 பாகை செல்சியஸாக உணரப்படும். கடும் வெப்பம் நிலவும் நாளாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது. எனவே மஞ்சள் நிற எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் குளிரான பிரதேசத்தில் பகல் பொழுதை கழியுங்கள். உங்களுக்காக நீச்சல் தடாகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதை விட குளிரான பிரதேசங்கள் இருக்கின்றன. அதில் நீங்கள் வணிக நிலையங்களுக்கு சென்று பகல் பொழுதை ஆடலாம். இல்லை வீட்டிலே நீங்கள் இருக்கலாம். வீட்டிலே குளிர் வசதி இருக்குமாக இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே இருக்கலாம். வெளியில் செல்லும் பொழுது அவதானமாக செல்லுங்கள். கூடுதலான நீர் ஆகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த வெயில் காலங்களிலே சிறு பிள்ளைகள் மற்றும் செல்ல பிராணிகளை வாகனத்திலே விட்டுவிட்டு செல்லாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அது தண்டத்துக்குரிய குற்றமாகவும் கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவதானமாக இருங்கள். நாளை 33 பாகை செல்சியஸாக இருக்கும் புதன்கிழமை, அதேபோன்று வியாழக்கிழமையும் 31 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை அவதானிலையும் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. ராகம் தாளம் பல்லவி நிகழ்ச்சியிலே இந்த ராகத்தை மாற்றி தாளத்தை உருவாக்குவது சற்று சிரமமாக இருந்திருக்கிறது. அது பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் உங்களுக்கு ஆங்கிலத்திலே தரப்போகிறோம். அதை நீங்கள் தமிழிலே முயற்சி செய்து கண்டுபிடிங்கள். பார்க்கலாம். 416-593-0055 இதோ உங்களுக்காக.
4: I came to sing a love duet for the first time. I came to sing a love duet for the first time. My love, don't fly away. I came to sing a love duet for the first time. Sita, my love flag. My eyes are blind. Ah, what is the source without you? Oh, oh. Oh, oh, Sita, my love flag, my eyes are blind. Ah, what is the source without you?
1: சரி, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்குமா தெரியவில்லை. பார்ப்போம், மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம்.
4: I came to sing a love duet for the first time. I came to sing a love duet for the first time. My love, don't fly away. I came to sing a love duet for the first time. Sita, my love flag. My eyes are blind. Ah, what is the source without you? Oh, oh, oh, oh, Sita, my love flag, my eyes are blind. Ah, what is the source without you?
1: சரி, அந்த பாடல் என்ற பாடல் 416-593-0055.
5: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழைக்கங்கள். தர்மா 647-713-6049.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிஸ்ஸிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: நேரம் 3:37 நிமிடம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
3: ஒரு சின்ன டவுட் ஆயிருக்கு, எதுக்கு சொல்லிட்டு போவோம் புலங்கின வரை என்ன கூட நிறம் மாறாத பூக்கள முதன் முதலாக காதல் ஏற்பாடு வந்தேனே அந்த பாடல் நினைக்கிறேன்.
1: அந்த பாடல் என்று நினைக்கிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி
3: நன்றி
1: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் நித்யா.
1: நித்யா சொல்லுங்கள்.
11: அதே காதல் டுயட்டம்.
1: அதே காதல் டுயட்டம், மாற்றம் இல்லை.
11: இல்லை இல்லை,
1: சரி பார்ப்போம். நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
12: அதே பாடல் தானா?
1: அதே பாடல் தானா? ஓஹோ, சீதா வந்தபடியால் நிச்சயமாக தான் சொல்லுங்கள். சரி பார்ப்போம். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், நான் புவி.
1: புவி சொல்லுங்கள்.
13: அதே பாடல் தான்.
1: அதே பாடதா, மாற்றமில்லை.
13: மாற்றமே,
1: சரி பார்ப்போம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
14: அதே பாடல் தான்.
1: அதே பாடல் தான்.
14: ஆமாம்,
1: எல்லோருமே சரியாகத்தான் சொல்லுகிறார்களோ. சரி பார்ப்போம். ஆ சொல்லுங்கள், இதை சொன்னீர்.
14: வணக்கம்.
1: ஆ நன்றி, வணக்கம். சரி அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
15: முதல் முதலாக காதல் பாற வந்தேன் என்று சொல்றதில் அரம்பிக்கப்பட்டு பாட்டை
1: கேட்கிறேன். எல்லோரையும் சொல்ல பண்ண வேண்டும் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும் நான். சரி பார்ப்போம். அந்த பாடதான் சொல்லிக்கிறார்கள். சரி பார்ப்போம். தமிழில் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு பார்த்துவிட்டு பாடலை தருவோம்.
16: முதன் முதலாக காதல் தூயிட் பாட வந்தேனே, முதன் முதலாக காதல் தூயிட் பாட வந்தேனே, என் காதல் பைங்கிளியே நீ பறந்து போகாதே, முதன் முதலாக காதல் தூயிட் பாட வந்தேனே, சீதா என் காதல் கொட்டியே கண் பாரம்மா, ஆ ஆதாரம் நீ இல்லாமல் வேறிதம்மா, ஓ ஓ சீதா என் காதல் கொட்டியே கண் பாரம்மா, ஆ ஆதாரம் நீ இல்லாமல் வேறிதம்மா.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள தயாராக இருங்கள். இப்பொழுது அடுத்த பாடலுக்கான தரவு உங்களுக்காக. சரி, இதை வைத்துக்கொண்டு என்ன பாடல் என்பதை கண்டுபிடிங்கள், பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும்.
2: This is the stage where everyone acts. This is the earth that keeps spinning greater than greater than greater than this is the stage where everyone acts. I too have put on my costumes greater than greater than greater than greater than I have learned the lessons of life greater than greater than greater than greater than acting. Oh, why are you on the couch greater than taking a place? Oh, why are you in my heart? Is it a play or an adventure? Aren't these dances enough for me?
1: சரி, இது பாடலின் இடைப்பகுதி தான் வந்திருக்கிறது. பார்ப்போம், தொடக்க வரியை நீங்கள் என்ன பாடல் என்று கண்டுபிடிக்கிறீர்களோ பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம்.
2: This is the stage where everyone acts. This is the earth that keeps spinning greater than greater than greater than this is the stage where everyone acts. I too have put on my costumes greater than greater than greater than greater than I have learned the lessons of life greater than greater than greater than greater than acting. Oh, why are you on the couch greater than taking a place? Oh, why are you in my heart? Is it a play or an adventure? Aren't these dances enough for me?
1: என்ன பாடலாக இருக்கும்? 4169530055.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார், அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்? எல்லோருமே தேடுகிறார்கள் பாடலை. சரி, பார்ப்போம், தமிழிலே கேட்டு பார்ப்போமா?
2: எல்லாரும் நடிக்கும் மேடை இது, நில்லாமல் சுழலும் பூமி இது, விடப்பெரிது விடப்பெரிது விடப்பெரிது, எல்லாரும் நடிக்கும்.
1: சரி, இது பார்ப்போம், இதை வைத்துக் கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போமா?
2: எல்லாரும் நடிக்கும் மேடை இது, நில்லாமல் சுழலும் பூமி இது, விடப்பெரிது விடப்பெரிது விடப்பெரிது, எல்லாரும் நடிக்கும் மேடை இது.
1: சரி, அவர் நிறுத்திவிட்டார். சரி, பார்ப்போம், இதை வைத்துக் கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார்களான் பார்ப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவனு.
1: என்ன ராஜவனு சிடி போடு வருகிறீர்கள்?
3: பாடலின் தொடக்கம் வேறு இல்ல
1: பாடல். சரி, ஒரு காட்சி என்ன திரைப்படம் அது, அதாவது தெரியுமா? சரி, அழைப்பிலே இருந்து கொள்ளுங்கள், பார்ப்போம், மற்றவர்களை கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா. நீங்கள் தவறிவிட்டீர்கள் வார்த்தை. பார்ப்போம், அடுத்த நீர் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள்?
4: நடிகனின் காதலில்
1: நாடகமே நடி, நடிகனின் காதலி. சரி, மீண்டும் பார்ப்போம்.
2: எல்லாரும் நடிக்கும் மேடை இது, நில்லாமல் சுழலும் பூமி இது, எல்லாரும் நடிக்கும் மேடை இது. போட்டேன் நானும் வேஷங்களை, படித்தேன் வாழ்க்கை பாடங்களை, நடிப்பே ஏ ஏன் உந்தன் மஞ்சத்திலே விடப்பெரிது இடம் பிடிப்பே, ஏன் உந்தன் நெஞ்சத்திலே நாடகமா இன்னும் சாகசமா, இந்த ஊட்டல்கள் எனக்கு ஆகாதம்மா.
5: This is the stage where everyone acts. This is the earth that keeps spinning. This is the stage where everyone acts. I too have put on my disguises. I have studied the lessons of life acting. Oh. Why are you on the couch greater than taking a place? Oh, why are you in my heart? Is it a play or an adventure? Aren't these dances enough for me?
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
7: வணக்கம், this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
8: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 3:50. CMR Tamil FM கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்?
4: வணக்கம்,
1: வெண்பா சொல்லுங்கள். விளங்கவில்லை. ஆகாயம் மேலே பாதாளம் கிளி என்று சொல்லுங்கள். இது எல்லோருக்கும் தெரிஞ்சபடி இருந்தாரு பாடலை கேட்டு அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
9: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
9: நில்லாமல் சுழலும் பூமி இது, எல்லாரும் நடிக்கும் மேடையுது, அதே பாட்டு தான். நான் வாழ படத்தில்,
1: நீங்க வாழ வைப்பீங்கள், நாங்க என்ன கத்திரிக்காய் மிளகா அந்த கண்டா வைக்க போறோம். சரி, நாங்களும் வாழதான் வைப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்?
3: வணக்கம், இது ராஜவர்மன். ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே.
1: நடுவினிலே, ஓஹோ, அந்த பாடல் தானா? சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள்.
10: நான் பிரம்மச்சரிலிருந்து சிவா வைக்கிறேன்.
1: சிவா சொல்லுங்கள்.
10: முதலில் நான் கண்டுபிடிச்சதும் அதுக்கு ஆக்கல வந்துருந்தேன். ஆகாயம் மேலே பாதாளங்களை ஆனந்த உலகம் நடுவே ரஜினிகாந்த் பாடுற பாட்டு நான் வாழவைப்பேன்.
1: ஓ, நான் வாழவைப்பேன் இல்லையே ரஜினிகாந்த். ஒரு 43 நிமிஷம் 43 நிமிஷம் தான் வருவார். அதுபடவும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காட்சி. என்ன
10: ஓ,
1: மனோகராத்திரைங்களா? நானும் பார்த்துருக்கேன் சார்.
10: முதல் நாள் பார்த்துறேன். முதல் நாள் எந்த சுவாய்க்கு ரஜினிக்கு வேண்டிய மாதிரி படம்
1: இருக்கிறது.
10: அதான் அந்த ஆவலோட பார்த்த படம்.
1: சரி, நன்றி
10: நன்றி நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் அண்ணா,
1: சிவகுமார் சொல்லுங்கள்.
11: எல்லாம் தேடி குடிச்சு தான் வர வேண்டியது.
1: ஆமாம், தமிழ் ஆங்கிலம் எல்லாம் கலந்து அடித்து தான் கண்டுபிடிக்க வேண்டியா கிடக்கு. ஆ
11: ஆமாம்,
1: சரி சரி. இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. நான் வாழவே பெயின் திரைப்படத்திலிருந்து கேஜே ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல். சரியான பாடல் தான் சொல்லியிருக்கிறார்கள். சரி பார்ப்போம்.

0: நேரம் 4:01. CMR சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். மகிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ மீது அவதூறு வழி சுமத்துவது அரசாங்கமும் விடுதலை புலிகள் சார்பு கொடுக்கணுமே என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் அரசியல் செயற்பாட்டால் பசன் ஹஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்கள் பதிவுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மருத்துவத்துறையில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பாதுகாப்பற்ற முறையில் வாகனம் செலுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒன்டாரியோ டிரக் வாகன சாரதிகளுக்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் மாகாண அரசாங்கத்தின் நடவடிக்கையை கியூபெக் டிரக் தொழில்துறை வரவேற்றுள்ளது. 2024 டிசம்பர் மாதம் 27 அன்று காசாவில் உள்ள மருத்துவமனையிலிருந்து பிடித்துச் செல்லப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் நல மருத்துவர் அசாம் அபு ஜாபியை விடுவிக்குமாறு அமெரிக்க பிரதிநிதி ஜேமி ராக்சின் வலியுறுத்தியுள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்ப

0: நேரம் 4:03 இப்பொழுது முதல் உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055 தொண்டபெரும் பாகத்தில் 24 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. 24 பாக செலுத்ததாக இருந்தாலும் 30 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது 37 பாக செலுத்ததாக இருக்கும். 45 பாக செலுத்ததாக உணரப்படும். சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 25 பாக செலுத்ததாக குறைவடையும். புதன்கிழமை நாளை 33 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். அதே போன்று வியாழக்கிழமையும் சூரியோடு நிறைந்திருக்கும். 31 பாக செலுத்ததாக இருக்கும். மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: காலை வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: லிங்கா படத்தில் இருந்து என் மென்னவா என்கிற பாடல்.
0: ஆஹா, ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கின்றமா பாடல் தெரிவுக்கு?
1: இல்லை, தற்கீழா இந்த பாடலை கேட்டு
0: மீண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் உணர்வு வந்திருக்கிறது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதித்தி பால் பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 4:11. சிஎம்ஆர் தமிழ்ஃபில் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் வெண்பா.
6: வெண்பா சொல்லுங்க, என்ன பாடல்?
7: முதல்ல நீங்க இந்த ஜானகியின் சோலோ பாட்டு வகையில கொண்டு வந்தீங்க, நல்ல பாட்டு. உங்களுக்கு நன்றி.
6: நன்றி.
7: எனக்கு வைரமுத்து மேரியல்ல நீட்ட பிறந்தோம். ஜானகி வாரிங்க காம்பினேஷன்ல சலங்கோலி படத்துலேருந்து மௌனமான.
6: சரி, இது உங்களுக்கு அகோலிக்கிறது அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி.

இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான

0: நேரம் 4:18 நிமிடம் உங்களுக்கு ஆனர்ச்சினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி அறிக்கையினையும் கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். அடுத்த நேயர் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? என்ன சத்தத்தை காணவில்லை? சரி சொல்லுங்கள், இந்த பாடல் மணி அடிக்கிற வீட்டை போயிட்டார் வேலைக்கு.
1: சமுத்திரம் படத்துல அப்பிள் பண்ண தூடண்ட பாடல சிஎம்ஆர் சிஎம்ஆர் சிஎம்ஆர் விளம்பரங்கள் ட்ரக் டிரைவர் கேர உறவுகள் கேர விபுல் மற்றது எங்கிட்ட சுகாரையும் சுத்தரிய பெண்ணால் காணும் அவரையும் விசாரிச்சு மற்றது பவனியா உறவுகளையும் விசாரிச்சு கொண்டு இன்றைக்கு நீங்கள் வெண்ணி மண்ணுன்னு எல்லா மண்களையும் பற்றி கொண்டு வந்தீங்கள். அதையும் கேட்டு ரசித்து கொண்டு உடனே அந்த நித்திரியண்டார் உடன் வந்திருக்கா கலந்து கொள்ளணும் ஒரு ஆசை வந்துச்சு.
0: கிடைக்கிற அந்த பின்னிசியை கொஞ்சம் கூட்டி குறைச்சா தான் நீங்கள் நித்திரியால்
1: இல்லை அன்னைக்கு இந்த உங்களுடைய இது வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா பின் வந்துடுமா கிடந்து
0: என்ன நாங்கள் துணை இருந்தால் தான் உங்களுக்கு நித்திரையும் வரும் வராமலும் விடும். சார் இதோட எங்கள்கிட்ட பாடல் அளிக்கிறது சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1st காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச்மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
3: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School.
4: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு CMR தமிழ் FM உங்களுக்காக.
6: நேரம் 4:27 உங்களுக்கான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணிக்கு காலை செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
6: சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: விஜயகண்ணி படத்துல புத்தகம் இல்லாம அழகு என்பது திசமண்டுக்கு ஒண்ணு கூப்பிட்டு.
6: சரி, இது பாடல் அளிக்கிறது. நன்றி,
7: நன்றி.
6: பி. சுசிலா பாடுகின்ற பாடல்.

0: FM.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
4: நேரம் 4:33. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 24 பாக செல்சியஸாக இருக்கிறது. 30 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 37 பாக செல்சியஸாக இருந்தாலும் 45 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியன் நிறைந்திருக்கும். மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 25 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை நாளை 33 பாக செல்சியஸாகவும் வியாழக்கிழமை 31 பாக செல்சியஸாகவும் இருக்கும். 3 நாட்களுமே சூரியன் இன்று நாளை மறுதினம் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: எனக்கு இன்னைக்கு வைரபுத்திர வரிகள்ல இசை ஞானி இசையில அந்த ஒரு நிமிடம் பழத்தில் இருந்து அலைகளில் மீதக்குது அந்த பாட்டுக்கு
4: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: The Brick Outlet, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம். Brick Outlet மாத்திரமே டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது. Brick Outlet தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கெனடி ரோடில். The Brick Outlet 416-751-2150.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்றுத் தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? எப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள், அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.

0: நேரம் 4:41 உங்களுக்கு ஆண்டிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: சகலகலாவல்லவன் படத்திலிருந்து நிலா காயுது என்ற பாடலை விரும்பி கேட்பேன்.
0: சரி, மலேசியா வாசுதேவனை ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக நிற்கிறது.
1: அந்த பாடலை ஒரு சின்ன இதை சொல்லி விரைவாச்சல் நாங்கள் வாழும் நாட்டில் இப்ப ஒவ்வொரு நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் பழகிக்கல, அதை நாங்கள் கைக்கொள்றது தானே. அந்த மரண வீடுகள், அதாவது அது மரணம் தமிழில் சாவு, அவர்கள் நன்றாக வாழ்ந்து சாதித்து கடைசியாக அவர்கள் விடைபெறுகின்ற போது ஒரு பிரியாவிட நிகழ்வு மாதிரி தான் இங்க இதன்னு அவர் செய்த நகைச்சுவைகளை எல்லாம் சொல்லி அந்த மேடையில சொல்லி சிரித்து எல்லாருமே சேர்ந்து சிரித்து அதை நாங்கள் போலிகாத்திர வழியில எங்களுக்கு பிடிக்காத ஆளு கூட அழுகிறமன் சொல்லி போட்டு நெஞ்சிலே அடிச்சானோ மண்டு போட்டு மெல்லமா நெஞ்சில தட்டி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி பாக்கல ஜானகி அம்மா சாதித்து சிரமம் இல்லாமல் எங்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு போயிட்டார். அவங்க ஒரு அவங்க உணர்ற அவன் நல்ல நல்ல அவன் குரல் அவ சொன்னது குரல்ல நான் நடிக்கிறேன் அவ எல்லா விதமாவும் நடிச்சிருக்கிறா குரல்ல இந்த பாடலை கேட்பேன்.
0: சரி, இது உங்களுக்கு அகுறிக்கிறது. நன்றி
1: நன்றி.

Tea.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: Everything okay, no problem and dinam
4: bar kalam closing da adikira nadi
5: customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selutti kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
4: Chellam illa da, Selvam.
3: Sari, sari.
2: CMR. Tamil FM 101.3.
6: நேரம் 4:49. உங்களுக்கு அனைத்திலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், மடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் சந்தன, குமார்.
6: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: இதே முரளி படத்துல இருந்து பண்டாங்கி கிளி அந்த பாடல்,
6: தமன் எஸ் அவர் பாடுகிற பாடல் ஒழிக்கிறது. நன்றி
7: நன்றி அண்ணா, நன்றி, வாய்ப்பு.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: The friendly radio for Tamils around round the universe. CMR Tamil FM 101.3.
3: உங்களுக்கு ஆனர் ஜில்லை நிறைவு செய்வர் நேர சந்திப்பு மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: கஜன் பேசுறேன்.
3: சொல்லுங்கள், என்ன பாடல் கஜன்?
4: செம்பருத்தி படத்தில் இருந்து நடந்தால் இரண்டடி என்ற பாடல்.
3: இதோ பாடல் ஒலிக்கிறது, கேளுங்கள். நன்றி. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்கு அனல்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திரைகள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெற்று மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று விடைபெற்றுக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களே.

0: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் ஜூலை மாதம் 14 தேதி 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மணத்தியாலத்துக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலிகமாக ராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தங்கள் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் ராணுவத்தினர் மரக்கறிகளை யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக அரசின் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்பர்டா அரசாங்கம் ஒட்டோவா மற்றும் 5 முக்கிய எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்கள் பாத்வேஸ் கார்பன் சேமிப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஈரான், மொம்பாசா மற்றும் பஹியா என்ற எண்ணெய் கப்பல்கள் மீது 2 குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதில் 2 கப்பல்களிலும் தீப்பிடித்ததாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் பெண்களை விட ஆண்களிடையே HIV பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டது. ஆண்களிடையே பாதுகாப்பற்ற ஓரினச் சேர்க்கை உறவுகள் அதிகரித்ததே இந்த அபாயம் வேகமாக அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என சுகாதார அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். ஆண்டுதோறும் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை பொதுவாக படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் குறிப்பாக 2023, 24 மற்றும் 25 ஆண்டுகளுக்கான சமீபத்திய தரவுகளை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பகாம் மாவட்டங்களில் ஆண்களிடையே அதிக எண்ணிக்கையிலான HIV தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களின் அதிக மக்கள் தொகை மற்றும் அடிக்கடி நிகழும் இடம்பெயர்வு ஆகியவை இதற்கு காரணங்கள் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. திருகோணமலை மாவட்ட கிண்ணியா பிரதேச செயலர் பிரிவின் நடுவூற்று கிராமத்தில் அமையப்பெற்றுள்ள விசேட தேவையுடையவர்களுக்கான பகல் நேர பராமரிப்பு நிலைய கட்டிட திறப்பு விழா தொடர்பான கலந்துரையாடல் நேற்று திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்த குமார தலைமையில் மாவட்ட செயலக உப ஒன்றுகூடல் மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த புதிய கட்டிட திறப்பு விழாவானது திறப்பு விழாவானது July 17 என்று இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கட்டிடம் சமூக சேவைகள் திணைக்களத்தின் கீழ் குறித்த பகல் நேர கட்டிடம் கண்காணிக்கப்படவுள்ளது. இதில் சமூக சேவைகள் அமைச்சர் மற்றும் சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் என பலரும் இக்கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் மூலமாக அவர்களை வலுப்படுத்தவும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் ராணுவத்தினர் மரக்கறிகளை யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தி வருகின்றனர். கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சின் பிரதியமைச்சர் வலிவடக்கில் ராணுவத்தினரால் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் 1661 ஏக்கர் காணி ராணுவத்தினருக்கு தேவை எனவும் அவற்றுக்கான இழப்பீட்டை காணி உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் வலிவடக்கில் ராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தமது சுய தேவைக்கு எனவும் குறிப்பிட்டிருந்தார். பிறகு அமைச்சரின் இக்கூட்டினை முற்றாக நிராகரித்த வலிவடக்கு மக்கள் தாம் தமது சொந்த கிடங்களில் இருந்து விரட்டப்பட்டு 36 வருடங்கள் கடந்த நிலையிலும் எமது காணிகளை பாதுகாப்பு காரணம் என கூறி அடாத்தாக கையகப்படுத்தி அவற்றில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாம் எமது காணிகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கதியாக நிற்கும்போது எமது காணிகளில் விவசாயம் செய்யும் ராணுவத்தினர் விவசாய உற்பத்தி பொருட்களை பெருமளவில் விற்று லாபம் ஈட்டுகின்றனர். ராணுவத்தினரின் இத்தகைய செயற்பாடானது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரங்களையும் பாதிக்கின்றது. வலிவடக்கில் ராணுவத்தினரின் விவசாய பண்ணைகளில் உற்பத்தியாகும் விவசாய உற்பத்தி பொருட்களை பலாலி வீதியில் உரும்புராய் பகுதியில் உள்ள தனியார் பல்பொருள் அங்காடியின் மரக்கரை கொள்வனவு நிலையத்தில் ராணுவத்தினர் பெருமளவில் விற்பனை செய்து வருகின்றனர். மக்களின் காணி மக்களுக்கே என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த ஆட்சியாளர்களைப் போன்று பொய்யுரைத்து மக்களை ஏமாற்றாதே காணிகளை மக்களிடம் மீள கையளிக்க வேண்டுமெனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். இதன்படி குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 31 உயர்ந்துள்ளது. சம்பவத்தில் 25 மற்றும் 39 வயதுடைய சிறைச்சாலை அதிகாரிகளே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
0: இந்திய செய்திகள்.
1: முதலமைச்சர் விஜய் தலைமையில் July 16 தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வரவு செலவு அறிக்கை இது என்பதால் பொதுமக்களை கவரும் வகையில் திட்டங்கள் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வரவு செலவு அறிக்கை தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது. வரவு செலவு அறிக்கையில் தமிழக வெற்றிக்கழகம் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக நாள்தோறும் தினந்தோறும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகின்றார். அதன்படி நேற்று கல்வித்துறை, பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 16ஆம் தேதி காலை 10:30 நடைபெறுகின்றது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படவுள்ளது. இதனிடையே தலைமைச் செயலகத்தின் முதலமைச்சர் விஜயுடன் வியட்நாமின் பாஸ் குழு நிர்வாகிகள் சந்தித்தனர். வின் பாஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் பாம் சான்சாவ் முதலமைச்சருக்கு மாதிரி காரொன்றை பரிசாக அளித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் டெல்லியில் அந்நிய செலவாணி, வெளிநாட்டு வாழ் இந்தியர் வாய்ப்புத் தொகைகள், வெளிநாட்டு வணிகக் கடன்கள் மற்றும் வெளிநாட்டு அந்நிய செலவாணி கடன்கள் பரிமாற்று திட்டங்கள் குறித்த பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை அணுகுமுறையை மேம்படுத்த வேண்டும், புதுமையான வைப்புத் தொகை திட்டங்களை நடைமுறை அறிமுகப்படுத்துமாறும், இந்த திட்டங்களின் மீதமுள்ள காலகட்டத்தில் நிதி திரட்டும் வேகத்தை தக்கவைக்குமாறும் வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடாவில் 25 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக வசித்து வரும் புலம்பெயர்ந்தவர் ஒருவர் மாகாணத்தின் சமூக உதவி திட்டங்கள் பெற தகுதியுடையவர் என்று கண்டறியப்பட்டதை அடுத்து மாகாண விதிமுறைகளை மாற்றுவது குறித்து பரிசீலிப்பதாக ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். மே மாதத்தில் ஒன்டாரியோ சமூக நலன்கள் தீர்ப்பாயத்தில் விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் தொடர்பான விவகாரம் குறித்து வார இறுதியில் ஃபோர்ட் சமூக ஊடகத்தளத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். 1997 4 ஆண்டுகால தற்காலிக பணி அனுமதியுடன் கனடாக்கு வந்ததாகவும், அதன்பின் அங்கிருந்து வெளியேறவே இல்லை என்றும் அந்த நபர் தீர்ப்பாயத்திடம் கூறினார். அந்த நபர் நிதியுதவி பலன்களை பெற தகுதியுடையவர் என்று தீர்ப்பாயம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு தான் உடன்படவில்லை என்று ஃபோர்ட் கூறினார். கடினமான சூழலில் உள்ள மக்களுக்கு ஆதரவளிக்க எங்கள் அரசு எப்போதும் தயாராக இருக்கும், ஆனால் கனடாவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் இதில் அடங்க மாட்டார்கள் என்று July 12 என்று எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். கடந்த கோடைகாலத்தில் அவர் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்தார். ஆனால் அவரது சட்டவிரோத குடியேற்ற நிலை காரணமாக ஒன்டாரியோவின் சமூக உதவி திட்டமான ஒன்டாரியோ வேர்க்ஸின் நிர்வாகி அவரது கோரிக்கையை நிராகரித்ததாக தீர்ப்பாய் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியோ வர்க் சட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகள், பார்வையாளர்கள் மற்றும் கனடாவை விட்டு வெளியேறுவதற்கான கட்டாய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நபர்கள் ஆகிய 3 பிரிவினர் சமூக உதவி பலன்களை பெற தகுதியற்றவர்கள் என்று மாகாணம் வரையறுத்துள்ளது. அல்பர்டா அரசாங்கம் ஒட்டவா மற்றும் 5 முக்கிய எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்கள் பல $1 பில்லியன் மதிப்பிலான பாத்வேஸ் கார்பன் சேமிப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். புதிய மேற்கு கடற்கரை எண்ணெய் மணல் குழாய்வழி திட்டம் முன்னோக்கி செல்வதற்கு பாத்வேஸ் திட்டம் ஒரு நிபந்தனையாகும். மேலும் இந்த உள்கட்டமைப்பு ஏற்படுத்தக்கூடிய சில கார்பன் வெளியேற்றங்களை ஈடு செய்யவும் இது உதவும் என கூறப்படுகின்றது. எண்ணெய் மணல் உற்பத்தி வளர்ச்சியை தூண்டும் ஒழுங்குமுறை மற்றும் நிதிக் கொள்கையை பின்பற்ற அரசாங்கங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இது அல்பர்டாவில் இருந்து தெற்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒரு டெங்கர் துறைமுகம் வரையிலான குழாய்வழி நிரப்புவதை உறுதி செய்யும். பாத்வேஸ் ஒப்பந்தம் திங்கட்கிழமை என்று அறிவிக்கப்பட்டாலும் July 2 கையெழுத்திடப்பட்டது. இதே நாளில் அல்பர்டா தனது குழாய்வழி திட்ட முன்மொழிவை மத்திய முக்கிய திட்டங்களை அலுவலகத்தில் தாக்கல் செய்தது. இது தொடர்பில் தெரிவித்த அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித், கனடாவின் வரலாற்றில் மிகப்பெரிய தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் கூட்டாண்மை மூலமே வெற்றி பெற்றுள்ளன. நமது பொருளாதாரத்தை வளர்க்கவும் நமது எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் கனடா முழுவதும் உள்ள மக்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை திறக்கவும் அரசாங்கங்களும் தொழில்துறையும் இணைந்து செயல்படும் போது என்ன சாதிக்க முடியும் என்பதை இந்த ஒப்பந்தம் காட்டுகிறது என்று கூறினார்.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரான், மும்பாசா மற்றும் பகியா என்ற எண்ணெய் கப்பல்கள் மீது இரண்டு குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதில் இரண்டு கப்பல்களிலும் தீப்பிடித்ததாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மும்பாசா கப்பலில் இருந்த இந்திய மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 8 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 6 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் அமைச்சகம் கூறியது. காயமடைந்தவர்களில் 4 இந்தியர்களும் 2 உக்ரைனியர்களும் அடங்குவர். இந்த சம்பவத்தை ஒரு அப்பட்டமான தாக்குதல் மற்றும் சர்வதேச சட்டமீறல் என்று கண்டித்துள்ள ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தமது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு உரிமை உண்டு என்றும் ஈரானின் நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்புக்கு தாங்களே பொறுப்பேற்கப் போவதாகவும் ஈரானிய துறைமுகங்களில் கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகத்தில் அமெரிக்கா தலையிடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானிய ராணுவம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலராக தாங்களே செயல்படப் போவதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார். ஈரான் துறைமுகங்களில் மீண்டும் முற்றுகையை அமல்படுத்துவோம் என்ற அமெரிக்காவின் முடிவும் அதற்கு ஈரானின் கடும் கண்டனமும் வளைகுடா பிராந்தியத்தில் போர்க்கால சூழ்நிலையை மேலும் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு கொள்கலன் பிராண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை சுமார் 4 அமெரிக்க டாலர் அதிகரித்து 83 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேபோல ஒரு கொள்கலன் WTI ரக மசகு எண்ணெயின் விலை 5 அமெரிக்க டாலராக அதிகரித்து 79 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினரால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தங்கள் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் ராணுவத்தினர் மரக்கறிகளை யாழ்ப்பாணத்தில் சந்தைப்படுத்தி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக அரசின் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்பர்டா அரசாங்கம் ஒட்டவா மற்றும் 5 முக்கிய எண்ணெய் மணல் உற்பத்தியாளர்கள் பாத்வேஸ் கார்பன் சேமிப்பு திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஈரான், மும்பாசா மற்றும் பகியா என்ற எண்ணெய் கப்பல்கள் மீது இரண்டு குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதில் இரண்டு கப்பல்களிலும் தீப்பிடித்ததாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது இறையோசை நிகழ்ச்சி. இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: நேர்கள் இதுவரை ரகுசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி மட்டும் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மணத்தி அளத்துக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 37 பாகை செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: வாழ்க்கையெல்லாம் நமக்கு பிடித்தபடி நடக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவது நம் கையில் இருக்கின்றது. அதிகாலை 5:34, இது CMR விடியலுக்கான நேரம்.
5: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதையை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

கொண்டு மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் முதலியவற்றை இழந்து விடுகின்றான். குணங்களில் மிக மிக மோசமான ஒரு குணம் கோபமே. கோபம் குணங்களை அழிக்கும், அறிவை மறைக்கும், அழிவை நிறைக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது இதனால்தான். கோபம் கொண்ட மனிதன் உண்மையை இழக்கின்றான், தூய்மையை இழக்கின்றான், மேலும் அடக்கத்தை இழக்கின்றான். கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்பது மிகப்பெரிய பொய், நம்பாதீர்கள். கோபம் எல்லா மனித குணத்தையும் அழிக்கும் கொடிய விஷம், மிக பெரிய வெள்ளம், சுனாமி மாதிரி. இதனால்தான் உலகில் எல்லா ஞானிகளும் கோபம் விடு என்று போதிப்பர். எல்லா தத்துவ ஞானிகளும் அதையே சொல்வர். மேலும் எல்லா அறநூல்களும் இதனையே வலியுறுத்தும். கோபம் வந்தால் இரத்த ஓட்டம் அதிகமாகும், உடல் படபடக்கும், இதயம் பாதிக்கும், வன்சொல் பிறக்கும், பகை கூடும். உலகில் நடக்கும் வன்முறை, கொலை, பழிவாங்கல் என்பதற்கு எல்லாம் இந்த கோபமே அடிப்படை. கோபத்தை நாம் குற்றங்களின் தாய் என்போம். ஒரு வழியில் இது மதம் பிடித்த நிலை அல்லது மது அருந்திய நிலை எனலாம். சிறைச்சாலையில் வாடும் பல குற்றவாளிகள் கோபத்தால் வாழ்வை இழந்தவர்களே. ஒரு நொடி கோபம் ஒரு ஆயுளையே அழித்து விடுவதை காண்கின்றோம். எனவே இது தன்னையும் அழிக்கும், தன் குடும்பத்தை அழிக்கும், சுற்றம் அழிக்கும், பகை என கொள்வோம். நிதானம், சிந்தனை, பெரும் தன்மை, டேக் இட் ஈஸி என்கின்ற உணர்வு, மன்னிக்கும் குணம் நம் கோபத்தை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் முதலியவற்றை இழந்து விடுகின்றான். மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையை மதிக்கின்றான், நேரத்தை வீணடிப்பவன் வாய்ப்புகளையும் இழக்கின்றான். நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையையும் மதிக்கின்றான், நேரத்தை வீணடிப்பவன் வாய்ப்புகளையும் இழக்கின்றான். டொரண்டோ நேரம் அதிகாலை 5:41. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக டொரண்டோ பெருவாகத்தில் 37°C இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 416-593-0055.
1: Listen to us around the universe. www.cmr.fm. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: Happy anniversary.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும், சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: புத்தமது காலையுடன் பைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் காலைப்படுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயரை இணைத்து விடலாம். வணக்கம். வணக்கம். இனி அதிகாலை வணக்கம். ரஞ்சன் முத்தையா, உங்களுக்கும் அதிகாலை வணக்கம். யாருக்கு இந்த விசேஷ தினம்?
3: இந்த எனது மூத்த அக்காவினுடைய பேத்தி அருணன் துஷ்யா தம்பதிகளின் செல்ல புதல்வி ஹர்ஷா தனது அகவை 4வது அகவை நாளை கொண்டாடுகிறார். அவரே அன்பு அண்ணா கரினிஸ் மற்றும் அப்பா அம்மா மற்றும் உற்றா உறவினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல நயனி நாகசன் எம்மனோடும் செம்மன தமிழ் ஸ்ரீ வீரவித்தினோடும் சகல செல்வங்களை பற்றி நெடுகாலம் வாழ்க வாழ்ந்து வாழ்த்துகின்ற அண்ணா, வாய்ப்புக்கு நன்றி.
2: அவருடன் சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் சந்திப்போம்.
3: வாய்ப்புக்கு நன்றி அண்ணா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
5: ஒலிக்கின்ற பாடலுடன் இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் ஜூலை மாதம் 14 தேதி 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ பின்பப்பில்லை 24 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மனத்திய அளத்துக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 37 பாகை செல்சியஸ் இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனிய நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை புத்தம்பது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தம்பது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

இன்றைய நாள் நற்சிந்தனை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லா விமர்சனங்களுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. சில நேரங்களில் அமைதியே மிகச் சிறந்தாகும் சிறந்த பதிலாக இருக்கும். நம்முடைய மன அமைதியை காக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள். கோபத்தில் பேசும் ஒரு நிமிடம் பல வருட உறவுகளை இழக்கச் செய்யலாம். அதனால் அமைதியை தேர்ந்தெடுங்கள். அமைதியான மனம் எப்போதும் தெளிவான முடிவுகளை எடுக்கும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டின் முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொரராகலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளைகளில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் தமக்கு பொதுவான நலன்களும் பொறுப்புகளும் உள்ளன என தெரிவித்த இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் குடியரசின் தூதுவர் ரெமி லம்பர்ட், அடுத்த ஆண்டிலிருந்து பிரெஞ்சு பி விமான சேவை பாரிஸ் கொழும்பு இடையே வாரத்துக்கு 3 நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்கவுள்ளது என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதியரசுகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை ஆண்டிறுதிக்குள் நீடிப்பதற்கான முன்வழிவை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கவோ அல்லது எந்தவொரு நாடாளுமன்ற குழுவிலோ விவாதிக்கப்படவோ இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மான் மோதிரம் திட்டத்துக்கான விலை மனுவை தமிழக அரசு கோரியுள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து தகுதியற்ற 92,00,000 பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25,00,000 நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. மருத்துவத்துறை சார்ந்த நலம் TN என்ற புதிய இணையதள சேவையை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். திங்கட்கிழமையன்று டொரண்டோ நகரம் பல நாட்களாக நீடிக்கும் வெப்ப இலையின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அங்குள்ள காற்றின் தரமும் தற்போது உலகின் மிக மோசமான நிலைகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கு பதிலடியாக பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க மதுபான வகைகளை விற்பனை செய்யாமல் முடக்கி வைத்துள்ளதால் ஒன்டாரியோ மாகாணத்துக்கு ஏற்பட்டுள்ள செலவு 8 மில்லியன் டாலரை எட்டியுள்ளது என்றே மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் நடைபெற்ற சன்ஃபெஸ்ட் நிகழ்வின்போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தச் சென்ற காவல்துறையினர் மீது கற்கள், பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா நாட்டுக்கான பயணத்தை எளிதாக்கவும் விரைவாகவும் மேற்கொள்ளும் வகையில் ஒரு புதிய டிஜிட்டல் விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது 20% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த திட்டத்தை பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலாட்டோ சில்வா கண்டித்துள்ளார். ஈராக் பிரதமர் அலி அல் சைதி இன்று வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஈராக்கின் முக்கிய நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ராணுவ ரீதியான பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் இச்சந்திப்பு நடைபெறவுள்ளது. வடக்கு ஈராக்கின் ஏர்பில் நகருக்கு கிழக்கு ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுவுக்கு சொந்தமான தளத்தின் மீது ஏவுகணை ஒன்று தாக்கியதாக ரோய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
0: தொடர்ந்து நேரம் காலை 6:09. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: தொடரிடம் காலை 6:15 19 காலையுடன் காலைப்பொழுதில் நேர்களும் பயணத்தை ஆரம்பித்து இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்தால் அதுக்கு பெயர் வாழ்க்கை இல்லை. சில நேரம் நாம் எதிர்பார்க்காத பாதைகள்தான் நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். அதனாலே ஒரு கதவு மூடப்பட்டதுக்காக மனம் தளர்ந்து விடாதீர்கள். அந்த கதவு உங்களுக்காக இல்லை என்று வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கின்றது. உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய கதவு இன்னும் முன்னால் காத்திருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். பொறுமையோடு உழைத்தால் இன்று கண்ணீரை தந்த அனுபவமே நாளை உங்கள் புன்னகைக்கு காரணமாக மாறும்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656 Can Smile Dental. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
0: தொடரம் காலை 6:18 இது புத்தம் புது காலைக்கான நேரம்.

டூடேஸ் காலை 6:24 19 காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவில் நடைபெற்ற சல்சா துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்ததை நேர்கள் அறிந்ததே மற்றும் பலர் காயமடைந்த நிலையில் இது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்று போலீசார் தற்பொழுது தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். பொதுமக்களிடம் போலீசார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது வீடியோ பதிவு வைத்திருப்பவர்கள்

0: அவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறும் டொரண்டோ போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். சட்டவிரோத துப்பாக்கிகள் குறித்து போலீசார் கவலையையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருந்து கடத்தப்படும் சட்டவிரோத துப்பாக்கிகளே நகரில் நடைபெறும் பல வன்முறை சம்பவங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்று டொரண்டோ போலீஸ் தலைவர் மேலும் தெரிவித்து இருக்கின்றார். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பான ஏதாவது காணொலிகளை வைத்திருந்தால் தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் டொரண்டோ போலீசார் பொதுமக்களை கேட்டிருக்கின்றார்கள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
5: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
6: இங்கிலாந்து
0: அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தற்பொழுது துடுப்படுத்தாடிக் கொண்டு இருக்கின்றது. 6வது ஓவர் வீசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி 17 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த 5 போட்டிகளை கொண்ட T20 போட்டித் தொடரில் இந்திய அணி 4-0 என்ற நிலையில் தோல்வியடைந்த நிலையில் இந்த ஒருநாள் போட்டித் தொடரில் இந்திய அணியின் பலம் எப்படி இருக்கப் போகிறது என்று உலகில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இங்கிலாந்து அணி 18 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 6வது ஓவரில் விக்கெட்டுகள் இழப்பின்றே.
7: இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம் புது காலை.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. CMR Tamil FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா, விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் மோதிரம் திட்டத்திற்கான விலை மனுவை தமிழக அரசு கோரியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. திங்கட்கிழமையன்று டொரண்டோ நகரம் பல நாட்களாக நீடிக்கும் வெப்ப இலையின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் அங்குள்ள காற்றின் தரமும் தற்போது உலகின் மிக மோசமான நிலைகளில் ஒன்றாக பதிவாகியிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் நடைபெற்ற சன்ஃபெஸ்ட் நிகழ்வின்போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்தச் சென்ற காவல்துறையினர் மீது கற்கள், பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா அந்நாட்டுக்கான பயணத்தை எளிதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளும் வகையில் ஒரு புதிய டிஜிட்டல் விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது. வடக்கு ஈராக்கின் ஏர்பில் நகருக்கு கிழக்கு ஈரானிய குர்து எதிர்க்கட்சி குழுவுக்கும் சொந்தமான தளத்தின் மீது ஏவுகணை ஒன்று தாக்கியதாக ரோய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா, விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரூ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
6: கனடா ஏழாலை நலன் விரும்பிகள் சங்கத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்னிக்கல் அண்ட் கெனடி சந்திப்பில். இலக்கம் 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற லெமரோ ஹைட்ரோ ஃபீல்டில் நடைபெறும். 647-505-7406. கனடாவால் வளலாய் மக்கள் ஒன்றியத்தின் கோடைகால ஒன்று கூடல் ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மெக்னிக்கல் அண்ட் ஹைவே 7 சந்திப்பில் உள்ள மில்ன் பார்க்கில் நடைபெறும். 416-269-5807 டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் நடாத்தும் 39வது வருடாந்த மிட்லண்ட் மறைசாட்சிகளின் திருத்தல பயணம் ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும். 647-388-4038 கிறிஸ்தவ குடும்ப வழிபாட்டு மையம் நடாத்தும் பல்கலாச்சார கோடைகால குதூகலம் ஜூலை மாதம் 18 தேதி சனிக்கிழமை காலை 11 மணி முதல் இலக்கம் 83 சன்ரைஸ் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டரில் நடைபெறும். அச்சுவேலி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் ஜூலை மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் ஸ்காப்ரோவில் உள்ள நீல்சன் பார்க்கில் நடைபெறும். 647-919-5150
5: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நேரம் காலை 6:39 காலைக்குடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். துரோகம் என்பது ஒருவரின் மனதையும் நம்பிக்கையையும் ஒரே நேரத்தில் சிதைத்துவிடும். கொடும் செயலாகும் உடலில் ஏற்படும் காயங்கள் கூட காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் துரோகத்தால் ஏற்படும் மனக்காயம் காலம் கடந்தாலும் மனதை விட்டு நீங்காது. துரோகம் எதிரிகளிடமிருந்தோ அந்நியர்களிடமிருந்தோ நிகழ்வது இல்லை. அது நாம் உயிராக நேசித்தவர்களிடமிருந்தும் கண்மூடித்தனமாக நம்பியவர்களிடமிருந்துதான் நிகழ்கின்றது. அதனால்தான் அதன் வேதனையும் வலியும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. துரோகத்தால் உடைவது ஒரு உறவு மட்டுமல்ல, மனிதர்களை நம்பும் மனமும் கூட. உடைந்த கண்ணாடியை ஒட்டிவிடலாம், ஆனால் அதன் விரிசலை மறைக்க முடியாது. அதுபோல துரோகத்தால் உடைந்த நம்பிக்கையையும் பழகபடி பெற முடியாது. எனவே யாருடைய நம்பிக்கைக்கும் ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மனிதனை உயிரோடு வாழவிட்டு உள்ளுக்குள் தினம் தினம் கொள்வதற்கு சமமான கொடூரமான ஒரு செயலாகும்.
1: Listen to us tours around the universe. www.cmr.fm.
0: புதுமது காரிகள் ஒலிக்கும் பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 9 மணி முதல் இலக்கம் 85 பர்ச் மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச் மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு தேதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007, 416-524-4007.
2: சூழ்நிலம் காலை 6:46 புதுப்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். திருடனை கண்டுபிடிக்கும் ஒரு மெஷின் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டதாம். அந்த மெஷின் அமெரிக்காவில் வைக்கப்பட்ட 2 மணி நேரத்துக்குள் 4000 திருடர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனராம். அந்த மெஷினை ஜப்பானிலும் கொண்டு போய் வைத்தார்களாம். ஒரே நேரத்தில் அங்கே 5000 திருடர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனராம். இதையெல்லாம் கேள்விப்பட்ட நமது ஜனாதிபதியும் இலங்கை ஜனாதிபதியும் அந்த மெஷினை இலங்கைக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு மாதிரியாக இலங்கைக்கு கொண்டு வந்து அந்த மெஷினை ஒரு இடத்தில் வைத்தாராம். என்ன ஆச்சரியம், அடுத்த நாளே அந்த மெஷினை அந்த இடத்திலிருந்து காணவில்லையாம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: காலிகாரபடி 54 நிமிடம் புத்தமது காலியுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைத்திருக்கிறீர்கள். உலகக்கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெற இருக்கின்றன. இன்று நடைபெற இருக்கின்ற முதலாவது போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் மோத இருக்கின்றது. இந்த போட்டி இன்றைய நேரம் 3 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. நாளைய தினம் நடக்க இருக்கின்ற போட்டியில் இங்கிலாந்து அணியும் அர்ஜென்டினா அணியும் 2வது அரையிறுதிக்காக மோத இருக்கின்றன. உலகக்கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டிகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றன.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

0: தொடரம் காலை 7:01.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: இலங்கை மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள நாணய மாற்று விகித தரவுகளின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி இன்று அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 340.92% பதிவாகியுள்ளது. நேற்று அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 340.48% காணப்பட்டது. வெளிநாட்டு நாணய சந்தையின் நகர்வுகள் மற்றும் பொருளாதார காரணிகளுக்கு அமைவாக நாணய மாற்று விகிதங்களில் தினசரி மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை 68,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டு 42 பேர் உயிரிழந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகொரல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மருத்துவ நிபுணர்களின் எச்சரிக்கைக்கு மத்தியிலும் குப்பை முகாமைத்துவம் உள்ளிட்ட புதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க தவறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பு மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் அரசாங்கம் பாதிப்புகள் ஏற்பட்ட பின்னரே தீர்வு காணும் அணுகுமுறையை பின்பற்றி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகொரல மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் நேரடி பிறப்பு விகிதம் சுமார் 120,000 குறைந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்களுக்கான அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. 2019 ஆண்டில் 3,19,000 இருந்த பிறப்பு எண்ணிக்கை 2025 2,14,780 குறைந்துள்ளது. இது சுமார் 33% வீழ்ச்சியாகும். நாட்டின் சனத்தொகை நிலைத்தன்மைக்கு ஆண்டுக்கு 330,000 முதல் 360,000 பிறப்புகள் தேவைப்படும் நிலையில் தற்போதைய எண்ணிக்கை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. திருமணங்கள் தாமதமாதல், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, இளைஞர்கள் வெளிநாடு செல்லுதல், கல்வி மற்றும் தொழில்துறையில் பெண்களின் ஈடுபாடு அதிகரிப்பு, குடும்ப கட்டுப்பாடு முறைமைகள் மற்றும் மலட்டுத்தன்மை சார்ந்த பிரச்சினைகள் போன்றவை பிறப்பு விகிதம் குறைய முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பிறப்பு விகிதத்தை ஊக்குவிப்பதற்காக தேவையான ஆதரவையும் சலுகைகளையும் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜோஸ் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். டிராவல் அண்ட் டூர் வேர்ல்டு நிறுவனம் 2026 ஆண்டுக்காக வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உலகின் சிறந்த 50 உணவு சுற்றுத்தலங்களின் பட்டியலில் இலங்கை இடம் பிடித்துள்ளது. இந்த தரவரிசையில் மெக்சிகோ முதலிடத்தையும் இத்தாலி 2 இடத்தையும் ஸ்பெயின் 3 இடத்தையும் பெற்றுள்ளன. இலங்கை இந்த பட்டியலில் 50 இடத்தை பெற்றுள்ளது. உணவு கலாச்சார பாரம்பரியம், பிராந்திய உணவுகளின் பன்முகத்தன்மை, விதி உணவு கலாச்சாரம், உள்ளூர் மூலப்பொருட்களின் பயன்பாடு, உயர்தர உணவுகள், நிலத்தன்மை மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் தனித்துவமான உணவு அனுபவங்கள் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் உணவுக்கு சிறந்த 10 இடங்களும் இந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு சோறு மற்றும் கறிவகைகள், கொத்துரொட்டி, அப்பம் மற்றும் புதிய கடல் உணவுகளுக்கு பெயர் பெற்றுள்ளதுடன் காலி மற்றும் நீர்கொழும்பு ஆகியன கடல் உணவுகளை சுவைப்பதற்கு மிகவும் பொருத்தமான இடங்களாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி பாரம்பரிய இலங்கை உணவுகளுக்கும் யாழ்ப்பாணம் தனித்துவமான தமிழ் உணவு சுவைகளுக்கும் பெயர் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எல்ல உள்ளூர் மூலப்பொருட்களை கொண்ட உணவுகளுக்கும் நுவரேலியா தேனீ சார்ந்த உணவுகள் மற்றும் இனிப்பு வகைகளுக்கும் மிரிச, கிக்கடுவ மற்றும் திருகோணமலை ஆகியன கடலோரப் பகுதி புதிய கடல் உணவுகளுக்கும் சிறந்து விளங்கும் உணவு சுற்றுலா தலங்களாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளையும் அதை நம்பியிருக்கும் ஏழை மக்களையும் அலட்சியப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் மிக முக்கியமான அரசு மருத்துவமனையான சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இட நெருக்கடியின் காரணமாக ஒரே படுக்கையில் கிட்டத்தட்ட 3 நோயாளிகள் வரை அனுமதிக்கப்படுவதாக வெளியாகியுள்ள செய்தி கடும் கண்டனத்துக்குரியது. உடல் நலக்குறைவு ஏற்பட்டவர்களுக்கு நல்ல காற்றோட்டமான வசதியான படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனைகளையும் அதை நம்பியிருக்கும் ஏழை மக்களையும் அலட்சியப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு தரமான படுக்கைகள், கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை போதிய அளவில் ஏற்பாடு செய்து தர வேண்டுமென சுகாதாரத்துறை அமைச்சர் அருண் ராஜையும் முதல்வர் விஜயையும் வலியுறுத்துவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ONGC நிறுவனம் லடாக்கில் தனது 2வது புவிவெப்ப கிணற்றை வெற்றிகரமாக தோண்டி முடித்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 14,000 அடி உயரத்தில் இந்த இடத்தில் 3,000 அடி காலத்தில் புவிவெப்ப கிணறு தோண்டப்பட்டுள்ளது. புவிவெப்ப ஆற்றல் மூலம் 1 MW மின்சார உற்பத்தி திறன் கொண்ட மின்நிலையத்தை உருவாக்கி வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கு இக்கிணறு வழிவகுக்கும் என ஒரு அதிகாரி தெரிவித்தார். பூமியின் அடி ஆழத்துக்கு செல்லும்போது கிடைக்கும் ஜிஜோ தெர்மல் எனர்ஜி எனப்படும் புவி வெப்பத்தை கொண்டு மின்சாரம் உருவாக்க அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. லடக்கில் உள்ள புவிவெப்ப மண்டலம் இந்தியாவின் மிகச்சிறந்த புவிவெப்ப வளமாக பல ஆண்டுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இங்கிருந்து மின்சாரம் எடுக்கும் திட்டம் பல ஆண்டுகளாக மந்தமாக இருந்த நிலையில் தற்போது அது விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்தியா 2030 ஆண்டுக்குள் 500 GW புதைவடிவம் அல்லது பசுமை இல்லாத உற்பத்தி திறனை எட்டுவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சூரிய காற்று மற்றும் நீர் மின்சாரத்தை தாண்டி தனது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்த முயன்று வருகின்றது.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: இங்கிலாந்து அணி தொடர்ந்து துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது. 14 ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 64 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: உற்சாகமாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் வரலாற்று நிகழ்வுகள் சிலவற்றை பார்த்துமாக இருந்தால், 1976ஆம் ஆண்டு கனடாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. 1995ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்தினரின் முன்னறிவாச்சல் நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் புக்காரா ரக விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு நாளாகவும், 2002ஆம் ஆண்டு இன்றைய நாளில் பாஸ்டில் நாள் நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரெஞ்சு அரசு தலைவர் ஜாக் சிராக் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து உயிர் தப்பிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சினிமா நட்சத்திரங்களை பார்த்துமாக இருந்தால், இன்றைய நாள் நடிகர் சரத்குமார் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதேபோல் நடிகை கனகாவும் தனது பிறந்த நாளை இன்றைய நாட்டினத்தில் கொண்டாடுகின்றார். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நடிகர் சரத்குமாருக்கும் நடிகை கனகாவுக்கும் கலையகம் சார்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

தொடர்ந்து காலைகளை படிக்கிற 11 புத்தம்பது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நடிகர் சரத்குமார், அவர் நடித்த திரைப்படங்களில் இருந்து 3 பாடல்களையும் உங்களுக்காக தர இருக்கின்றேன். அந்த 3 பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? நேர்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இணைந்து கொண்டு வாக்களிக்க 4165935055 அந்த 3 பாடல்களும்

0: நேர்களும் அணிந்து கொண்டு வாக்களிக்க 416-593-0055 நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கோதாஸ்.
0: எப்படி இருக்கிறீர்கள் கோதாஸ்?
1: நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், எந்த பாடல் உங்களுக்கு?
1: மூன்றாவது பாடல். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
0: சரி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
2: வணக்கம் தர்மான, சசி பேசுறேன்.
0: சசி, எப்படி இருக்கிறீங்க? சரி,
2: நலமண்ணா, நீங்க நலம்தானே?
0: நலமாக இருக்கிறேன். சரி, எந்த பாடல்?
2: எனக்கு வந்து அந்த மூன்றாவது பாடல் ஓகே, ஆனா இருந்தாலும் ரோசாப்பு ஹரிஹரன் பாடிய ரோசாப்பு சின்ன ரோசாப்பு.
0: சரி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
3: காலை வணக்கம். சுதா.
0: சுதா, காலை வணக்கம். உங்களுக்கும் எந்த பாடல்? நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்க, நீங்கள் எப்படி
4: இருக்கின்றீர்கள்? சரியான போட்டியா தான். எனக்கும்
0: முதலாவது பாடல். நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றி.
0: நன்றி. நேர்களில் நமது காலையில் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சரத் நடிகர் சரத்குமார் நடித்த திரைப்படங்களிலிருந்து மூன்று பாடல்களை உங்களுக்காக தந்திருந்தேன். அந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? அந்த பாடல்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக.

0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தர்மா, இது ரவி ஆயிக்கிறோம்.
0: ரவி, எப்படி இருக்கிறீர்கள் ரவி? வேலையில நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், எந்த பாடல்?
1: எனக்கு முதலாவது ரோசாப்பு.
0: நன்றி, இணைந்து கொண்டதுக்கு. விட்டு சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் முருகரைக்கின்றேன். காலை வணக்கம் உங்களுக்கு.
0: காலை வணக்கம்.
2: மூன்று பாடல்களையும் துப்பான பாடல் எனக்கும் ரோசாப்பு தான்.
0: நன்றி, இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
3: வணக்கம் செல்வி.

0: செல்வி சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த பாடல்?
1: எனக்கு மூன்றாவது பாடல்.
0: ஒரு வார்த்தை கேட்கேன். சரி, நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: நேர்களும் தொடர்ந்து வாக்களிக்கலாம், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களும் இணைந்து கொள்ளலாம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: நிகழ்ச்சியில் வாக்களிக்க இணைந்திருக்கின்ற நேர்களை தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
7: நான் சுகுமார் பேசுறேன்.
0: சுகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
7: நாங்க முதலாவது ரோஜா பூ தான்.
0: ரோஜா பூ. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. மீண்டும் நன்றி. கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்குமே விருப்பமான பாடலாக விளங்கிய அந்த ரோசாப்பு பாடல் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்ற பாடலாக இருக்கின்றது.

0: தொடரம் காலை 7:31.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நாட்டின் முல்லைத்தீவு, வவனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மொரநாகலை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் மோதிரம் திட்டத்துக்கான விலை மனுவை தமிழக அரசு கோரியுள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து தகுதியற்ற 92,00,000 பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மருத்துவத்துறை சார்ந்த நலம் TN என்ற புதிய இணையதள சேவையை முதலமைச்சர் விஜய் தொடக்கி வைத்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கு பதிலடியாக பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க மதுபான வகைகளை விற்பனை செய்யாமல் முடக்கி வைத்துள்ளதால் ஒன்றறியும் மாகாணத்துக்கு ஏற்பட்டுள்ள செலவு 8 மில்லியன் டாலரை எட்டியுள்ளது என்று மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் நடைபெற்ற சன்ஃபெஸ்ட் நிகழ்வின்போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த சென்ற காவல்துறையினர் மீது கற்கள் மற்றும் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் 2 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா அந்நாட்டுக்கான பயணத்தை எளிதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளும் வகையில் ஒரு புதிய டிஜிட்டல் விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மளிகை விற்பனையின் விலை விவரங்களை ஜூலை மாதம் 18-19 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒலிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 4167511-2150. தி பிரிக் அவுட்லெட்.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்,
0: 647-459-9757. ஒரு கோவில் யானை நன்றாக குளித்து நெற்றியில் திருநூறு பூசி சுத்தமாக நடந்து வந்து கொண்டிருந்தது. வழியில் ஒரு குறுகிய பாலம், எதிரே சேற்றில் புரண்டு உடல் முழுவதும் அழுக்குடன் ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டு வந்தது. அந்த பன்றியை பார்த்த யானை ஓரமாக ஒதுங்கி நின்று அதற்கு வழிபட்டது. இதை பார்த்த பன்றி இன்னொரு பன்றியிடம் பெருமையாக, பார்த்தாயா, என்னை கண்டு யானையே பயந்து ஒதுங்கிவிட்டது என்று சொல்லி சிரித்தது. சிறிது நேரத்தில் இன்னொரு யானை அந்த கோவில் யானையிடம், உண்மையிலே அந்த பன்றிக்கு பயந்து விட்டாயா என்று கேட்டது. அதற்கு கோயில் யானை அமைதியாக சொல்லியது, நான் குளித்து சுத்தமாக இருக்கின்றேன், அது சேற்றில் புரண்டிருக்கின்றது, அதன் மீது ஏறி மிதித்தால் ஒரு நொடியில் அது அழிந்துவிடும், ஆனால் என் காலம் சீராகிவிடும், அதனால் தான் ஒதுங்கினேன் என்றது. வாழ்க்கையிலும் இதுபோன்று மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம். தேவை இல்லாதவர்களின் ஆணவத்தையும் அகந்தையையும் வீண் வாதங்களையும் அடக்கத்துடன் கடந்து செல்வதே அறிவு. அது பயமல்ல, அது முதிர்ச்சி, அது பலவீனமல்ல, நம் மதிப்பை காப்பாற்றும் வலிமை. சேற்றிலிறங்கி வெற்றி பெறுவதை விட சேறுபடாமல் விலகிச் செல்வதே புத்திசாலித்தனமான வெற்றியாகும்.
7: சொல்லிட்ட

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள்.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
6: தவித்த மனதோடு தருவியில் அமர்ந்திருந்தேன். நான் இருக்கின்றேன் என்றே கடித்தது ஒரு கரன்று. வலியில் மனமறியாமல் உதறி தள்ளிவிட்டேன். அதற்கு எறும்பு கேட்டது, உனக்கென்று நான் இருக்கின்றேன் என்று ஏன் நான் கூறியதை உதறி தள்ளினாய் என்றே. நீ கடித்ததால் வலித்த வலியில் உதறி தள்ளிவிட்டேன் என்றேன். அப்பொழுது எறும்பு சொன்னது, எனக்கு அன்பை அப்படித்தானே காட்டத் தெரியும் என்றது அந்த எறும்பு. இதைப்போலதான் அன்பை சில முறை இவ்வுலகம் கோபமாகத்தான் காட்டுகிறது. ஆனால் சில பேருக்கு அந்த அன்பின் ஆழம் புரிவதே இல்லை.

டொரண்டோ காலை கேடுபடி 48 நிமிடம் புதுப்பது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோ பெரும்பாக்கத்தில் இன்றைய தினம் கடும் வெப்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இன்று பெரும்பாலும் வெயில் கலந்த வானிலையே நிலவையாக இருக்கின்றது. காலை நேரத்தில் ஓரளவு மேகமூட்டம் காணப்பட்டாலும் பிற்பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய அதிகூடிய வெப்பநிலையாக 36°C இருக்கும் என்றும், இது உடல்நிலையுடன் 40°C வரை உயரலாம் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. அதிக வெப்பம் காரணமாக உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வெளியே செல்ல வேண்டியவர்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும், இலகுவான உடைகளை அணியுமாறும், முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் உடல்நல பிரச்சினை இருப்பவர்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்கும் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. வாகனத்தில் குழந்தைகளையோ செல்ல பிராணிகளையோ தனியாக விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. இன்றைய டொரண்டோ காலநிலையானது கடும் வெப்பம் நிறைந்த காலநிலையாக இருக்கப் போகின்றது. ஆகவே மேற்கூறிய அறிவுறுத்தல்களை நீங்களும் கடைபிடித்தால் இந்த வெப்பம் காரணமாக ஏற்படும் விபத்துகளில் இருந்தும் பல ஔசரிகமான சம்பவங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுகின்றோம். புத்தம்பது நாளுக்கு புத்தம்பது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் மலரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டிக்கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்பது காலை உங்களுடன் கற்றலைகளில்

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: புதுப்புது காலிக்குடன் காலை பொழுதில் நேர்களிடம் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: Let me sing a kutty story, pay attention, listen to me. Let me sing a kutty story, pay attention, listen to me.
0: ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு பணியாற்றி வந்தனர். அந்த நிறுவனத்தின் முதலாளி அவ்வப்போது தொழிற்சாலையை நேரில் சுத்தி பார்ப்பது வழக்கம். எப்படி ஒரு நாள் தொழிற்சாலையை பார்வையிட்டுக் கொண்டிருந்து வருகின்ற பொழுது ஒரு இளைஞன் ஓரமாக படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு இவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேலை நேரத்தில் இப்படியா உறங்குவது என்று அவன் அருகே சென்று, தம்பி, நீ வேலைக்கு வந்தது காணும், இந்த நான் உனக்கு 3 மாத சம்பளத்தை தருகின்றேன் என்று கேட்டார். அப்பொழுது கேட்டார், உனக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் என்று. அவன் சொன்னான், எனக்கு நான் 8000 ரூபா வரை சம்பாதிக்கின்றேன் என்று. சரி, இந்த 24000 ரூபாவை தருகின்றேன், நீ வீட்டுக்கு போய்விடு, இனிமேல் உறங்குகிற உனக்கு என் கம்பெனியில் வேலை இல்லை என்று சொல்லி அவன் போனவன் மீண்டும் அலுவலகத்துக்கு வந்து தன்னுடைய மேனேஜரை அழைத்து அந்த உறங்கிக் கொண்டிருந்த பையனின் பெயர் விவரங்களையும் அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான் என்றும் கேட்டான். அப்பொழுது அந்த மேனேஜர் சொன்னார், யார் அந்த வெளி கேட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பையனா என்று கேட்க, ஆமாம் என்றார் முதலாளி. அவனையா, எங்களுடைய தொழிலாளர்களுக்கு டீ கொண்டு வாரபடியன் அவன் ஏதோ களைத்து உறங்கியிருக்கின்றான் என்று. அப்பொழுதுதான் முதலாளிக்கு தான் முதலாளி என்ற கர்ப்பத்தில் ஒன்றையும் விசாரிக்காமல் செய்த முடிவின் பயனாக 24000 ரூபாவை இழந்துவிட்டேன் என்ற தப்பு அவருக்கு புரிந்ததே.
1: That was

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கட
1: குழந்தைய அழந்த ரஜினி முருகன் டீ குடுக்கச்சு.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். ஜூலை மாதம் 18-19 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழகம் ஒளிபரப்பினூடாக வழங்கும் மோர்கேஜ் தொடர்பான விரிவான விவரங்களை பெற்றுக் கொள்வதோடு உங்கள் மோர்கேஜ் தேவைகளுக்கு அவரை நாடி பயனடையுங்கள். உங்கள் மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டலுக்கு அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345 416-274-4345 கஜன் கனக விநாயகம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: காலை 8:03.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
5: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
6: அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் நேஷன் அமைப்பின் வருடாந்திர கூட்டத்துக்காக நூற்றுக்கணக்கான பழங்குடி தலைவர்கள் இன்று ஒட்டவாவில் கூடுகின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அவர்கள் 53 தனித்தனி தீர்மானங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். இக்கூட்டத்தில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள், பழங்குடி குழந்தைகளின் நலன், இந்தியன் ஆக்ட் சட்டத்தின் கீழ் உள்ள நிலை மற்றும் போப்பாண்டவரின் சில ஆணைகளை திரும்பப் பெறுமாறு வட்டிக்கானுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகள் ஆகியவை அடங்கும். அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பழங்குடி தூய நீர் சட்டம், முக்கிய திட்டங்களின் மேம்பாடு குறித்த ஆலோசனைகள், குழந்தைகள் நல சீர்திருத்தம் மற்றும் மாகாண முதல்வர்கள் மற்றும் பிரதமர் வாக்காணி ஆகியோருடன் நடைபெறவுள்ள கூட்டம் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் விளக்கத்தை கேட்கவுள்ளனர். ரஜினா காவல்துறையின் முன்னாள் தலைவர் தனது பணிநீக்கம் தொடர்பான மேன்முறையீட்டு விசாரணையில் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். முறையற்ற நடத்தை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்கு பிறகு கடந்த ஆண்டு ரஜினா காவல்துறை தலைவர் பதவியிலிருந்து ஃபாரூக் ஷேக் பணி நீக்கம் செய்யப்பட்டார். காவல்துறையிலிருந்து தான் பணி நீக்கம் செய்யப்பட்டது நியாயமற்றது, மிகையானது மற்றும் தவறானது என்று ஷேக் உறுதியாக நம்புவதாக அவரது வழக்கறிஞர்கள் திங்களன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஐக்கிய ராஜ்யம் மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் 33 ஆண்டுகள் காவல் பணியில் இருந்த ஷேக் பொது சேவையில் நேர்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நியாயத்தன்மை ஆகியவற்றின் மீது எப்போதும் உறுதியான ஈடுபாட்டை கொண்டிருப்பதை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இத்தகைய முடிவுகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய நியாயத்தன்மை மற்றும் முறையான நடைமுறை விதிகளை பின்பற்றாமல் தனது பணி நீக்கத்துக்கான செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது என்பதை இந்த மேல்முறையீடு நிரூபிக்கும் என்று அவர் நம்பிக்கை வைத்திருப்பதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரத்தின் காவல் ஆணையர்கள் வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவருடன் கண்ணியமற்ற நடத்தையில் ஈடுபட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து 2025 அக்டோபரில் ஷேக் RBS தலைவர் பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஷேக் மற்றும் வாரிய உறுப்பினர் ஆகியோருக்கு இடையே முறையற்ற தகவல் பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரங்களை PCCயின் விசாரணை கண்டறிந்ததை அடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஷேக் மற்றும் ரஜினா காவல் ஆணையர் வாரியம் இடையிலான இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை செப்டம்பர் 14 தொடக்கம், 17 மற்றும் செப்டம்பர் 23-24 ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான மசோதா ஒன்றை நாடாளுமன்றத்தில் ஈரான் தாக்கல் செய்து கொண்டது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்கான மசோதா அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து தாம் விட்டுக் கொடுக்க முடியாத முக்கிய எல்லைகள் அல்லது கொள்கைகளை பாதுகாப்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் அசிசி எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக எங்கள் கொள்கைகளை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இது முதல் படிதான். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் விரைவில் வரவுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் அரபு வளைகுடா நாடுகளை குறிவைத்து தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளார். குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய விரோத செயல்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் மேற்கொள்ளப்படும் அப்பட்டமான முயற்சிகளாகவே தாம் கருதுவதாக கூறியுள்ளார். இவை சம்பந்தப்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை குறிவைப்பது மட்டுமல்லாமல் அரபு வளைகுடா பகுதியின் நிஸ்திரத்தன்மையை முறையாக சீர்குலைக்கவும் இப்பகுதி முழுவதையும் நிரந்தரமான பதட்டம் மற்றும் கவலையில் ஆழ்த்தவும் முற்படுகின்றன. மேலும் இவை நமது அரபு மக்களின் நலனை விரும்பாதவர்களின் நோக்கங்களுக்கு சேவை செய்யும் வகையிலும் அமைந்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் ஈரான் அதன் ராணுவ திறன்களையும் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களையும் இழந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானின் மறைந்த உயர் தலைவரான அலி காமினியின் மகள் மொஜ்தபா கமேனியும் 90% இல்லாமல் போய்விட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஃபோக்ஸ் நியூஸ் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியின் போதே டொனால்ட் டிரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டார். ஈரானிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, அனைத்தும் போய்விட்டதே. அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அழிந்துவிட்டன. அவர்களின் மிகச்சிறந்த தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டுவிட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சில மாதங்களாக நீடித்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கடந்த வார இறுதியில் அமெரிக்கா ஈரானும் ராணுவ நடவடிக்கைகளில் மீண்டும் இறங்கின. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தப்பட்டன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளர் அஷின் ஷா அப்ரீடி இந்த வாரம் ஆரம்பமாக உள்ள 2026 இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் கண்டி ராயல்ஸ் அணிக்காக விளையாடவுள்ளதாக உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுடனான டெஸ்ட் தொடருக்கான பாகிஸ்தான் குழாமில் அப்ரீடிக்கு வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் அவருக்கு இலங்கை பிரீமியர் லீக் தொடரில் விளையாடுவதற்கான தடையில்லா சான்றிதழை பாகிஸ்தான் கிரிக்கெட் வழங்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு குறியீட்டு காணொலியைத் தொடர்ந்து அப்ரீடியின் வருகையை LPL நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கண்டி ராயல்ஸ் அணி தனது முதல் போட்டியில் தம்புள்ளை சிக்ஸஸ் அணியை எதிர்கொள்ளுகின்றது. இந்த தொடரில் பங்கேற்கும் 5 பாகிஸ்தான் வீரர்களில் அப்ரீடியும் ஒருவராவார். இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தற்பொழுது துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 26 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 122 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது.
4: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
5: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோசெல் கால் 416-700-2222 J.CA.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 J.CA.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: தொடரம் காலை 8 மணி 15 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுது நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை தற்பொழுது இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
0: நேற்று ஒரு அறிக்கையின்படி இந்த கனடாவில் விவசாய நிலங்களின் பரப்பளவு வேகமாக குறைவடைந்து வருவதாகவும், இதனால் ஒரு காலத்திற்கு எதிர்காலத்தில் இந்த உணவு உற்பத்தி விவசாயிகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும், கவலைக்குரிய ஒரு விடயமாக மாறப்போவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இது இந்த விவசாய நிலங்களின் அந்த இழப்பானது 5 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமாக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதை குறிப்பாக இது நோவஸ்கோச்சிய மாகாணத்தின் பரப்பளவுக்கு சமம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் டொரண்டோவை பொறுத்தவரையில், ஒன்றரிய மாகாணத்தை பொறுத்தவரையில் பல விவசாய நிலங்கள் வேறு திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாலும் இந்த விவசாய நிலங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துவதால் விவசாயிகள் அதிகம் கவலை தெரிவிப்பதாகவும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த கனடாவில் இந்த நகர்ப்புற வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையிலான சரியான சமநிலையை எப்படி உருவாக்க முடியும்? இந்த விவசாய நிலங்கள் குறைவடைந்து போகின்ற பொழுது இந்த சமநிலையை எவ்வாறு பேண முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: நிச்சயமாக இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், கனடாவின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 7 விதமான நிலம்தான் இந்த விவசாய செய்கைக்கு பயனான நிலமாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலம். இந்த நிலமானது ஏனைய நாடுகளைப் போல வருடத்தில் 365 நாட்களும் விளைகின்ற நிலங்கள் போன்றவை எல்லாம் இந்த டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எனப்படுகின்ற வெப்பநிலையை கொண்டிருக்கின்ற நாடுகளில் சாத்தியமாகிய பொழுதும், கனடாவில் 130 to 180 நாட்கள் வரையான காலப்பகுதிதான் இந்த விளைச்சலுக்கான காலப்பகுதியாக கருதப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் இடப்படுகின்ற இந்த விளைச்சல் தான் கனடாவின் அதாவது அந்த ஒட்டுமொத்த தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும், அந்த பசுமை வீடுகள் எனப்படுகிற கிரீன் ஹவுஸ் எனப்படுகின்ற திட்டங்கள் சிறிய அளவிலானவையாகத்தான் இருக்கின்றன. எனவே இங்கே உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், கனடாவின் இவ்வாறான நிலங்கள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற தன்மை இருக்கின்றது. குறிப்பாக இந்த அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ் எனப்படுகின்ற விவசாய நிலங்கள் இருக்கின்ற பகுதிகள் தென் ஒன்டாரியோ பகுதி, தென்னக ஒன்டாரியோ மற்றும் தென்னக கியூபெக் பகுதி மற்றும் ஆல்பர்டா, சஸ்கச்சுவன், மணிடோபா மாகாணங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா முக்கியத்துவமானது என்னென்று சொன்னால், அங்கே வந்து அதிகமான அளவு நாட்கள் விவசாயம் செய்யக்கூடியதாக அங்கே உள்ள காலநிலை அவற்றிற்கு இடமளிக்கும். மற்றும் இந்த அட்லாண்டிக் ப்ரொவின்ஸ் எனப்படுகின்ற இங்கே உள்ள, அதாவது வந்து வின்னிபெக், ஹாலிஃபாக்ஸ், நியூஃபவுண்ட்லேண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் மிகவும் குறைவான நிலங்கள் தான் அடையாளப்படுத்திருக்கின்றன. இவை கனடாவின் ஒட்டுமொத்த நிலங்களிலேயே நான் குறிப்பிட்டது போல 7 விதமான நிலங்களாக இருக்கின்ற காரணத்தால் இவற்றை பிரதானப்படுத்திய திட்டங்கள் என்பன நிச்சயமாக பேணப்படுகின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால், இங்கே ஒன்டாரியோவில் கூட, நாங்கள் டொரண்டோ பெரும்பாகத்தை எடுத்தால், 1990களுக்கு முன்பான பகுதிகள் எல்லாம் ஃபின்ச் அவென்யூவுக்கு மேற்பட்ட இடங்கள் விவசாய நிலங்களாக இருந்து அவை இப்பொழுது தற்பொழுது பல மைல்கள் பின்னோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான திட்டம் ஏனென்றால், நகர்ப்புறங்கள் விரிவடைகின்ற பொழுது இவ்வாறான பசுமை நிலங்களின் அளவு குறையும் என்பதுக்கான காரணம் இங்கேதான். அதாவது தென்னக ஒன்றரியோ, சவுதர்ன் ஒன்றரியோ, சதர்ன் ஒன்றரியோ எனப்படுகின்ற பகுதியில் அந்த அதிகமான நிலங்கள் இருக்கின்றன. அதையொட்டியதாகத்தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அரசாங்கம் கூட பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது இவ்வாறான நிலைமைகளில் இந்த விவசாய நிலங்கள் மற்றும் பசுமை நிலங்கள், கிரீன் பெல்ட் எனப்படுகின்ற, குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஃபோர்ட் அவர்களின் அரசாங்கம் 7000 ஏக்கர்களை வீடுகள் கட்டும் திட்டத்திற்காக விடுவிக்க முயன்ற விடயம் என்பது தற்பொழுது மத்திய போலீசாரின் விசாரணையில் இருக்கின்றது. ஏனென்றால் அதன் மூலம் அவர்கள் $7 billion ஆதாயத்தை, அதாவது 7000 ஒரு ஏக்கருக்கு $1 million என்கின்ற அளவிலான ஆதாயத்தை சம்பாதிக்க

0: அமெரிக்காவை பொறுத்தவரையில் 18 வீதமான நிலம் இவ்வாறு விவசாயம் செய்ய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த தொகையில் 18 வீதமான தொகை என்பது அவர்களுக்கு விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் இந்தியாவை பார்த்தோமானால் அவர்களின் நிலத்தில் 52 வீதமான நிலம் என்பது விவசாய செய்கைக்குரிய நிலமாக இருக்கின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் உண்மை என்னவென்று சொன்னால் கனடாவின் நிலம் என்பது ஒட்டுமொத்த ஏரியா என்பது 10 மில்லியன் கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த நிலத்திற்கான பிரதேசம் என்பது 9 மில்லியனாக இருக்கின்றது. அந்த அதில் வந்து நிச்சயமாக 7% தான் இவ்வாறான அந்த பயிர்ச்செய்கைக்கான நிலமாக இருப்பதால் இவ்வாறான ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத்தான் நாங்கள் குறிப்பாக ஒரு முக்கிய கருதுகோளாக சொல்லலாம் இந்த விவகாரத்தில்.
1: பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது நிலங்களின் பற்றாக்குறையுடன் சேர்த்து இந்த விவசாய நிலங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலை காணப்படுகிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த இளம் தலைமுறையினர் விவசாயத்துக்குள் வருவதற்கு தற்பொழுது அரசு வருவதற்கு அரசு திட்டங்கள் ஏதாவது வகுத்திருக்கின்றதா? இந்த இளம் சமுதாயத்தினர் இந்த விலை அதிகரிப்பு நிலங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த விவசாய தொழிலில் இறங்காமல் அவர்கள் பின்னோக்கி போகாமல் அவர்களுக்கு ஏதாவது உதவி திட்டங்கள் வழங்குகின்ற திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
0: இல்லை, அவ்வாறான திட்டங்கள், அதாவது வந்து விவசாயிகளுக்கு விவசாயி என்கின்ற அனுமதி பத்திரம் எடுத்த ஒருவர், அதாவது அவர்கள் விவசாயி என்று தங்களை அடையாளப்படுத்துவதற்கான அனுமதியை பெற்ற பிறகு அவர்களுக்கான மானியங்கள், வசதிகள், காப்புறுதிகள் கூட இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் அதாவது வந்து ஒரு சிறு விடயமாக இதனை பார்க்க முடியாது, அதேவேளை பெரிய விடயமாகவும் பார்க்க முடியாது என்றால் கனடாவை பொறுத்தவரையில் 62 மில்லியன் ஹெக்டர்ஸ் எனப்படுகின்ற அளவிலான நிலம் என்பது இந்த பயிற்சிகைக்குரியதாக இருந்தாலும் அவற்றில் சுமார் 35% தான் அந்த நேரடியான பயிற்சி, அதாவது 2 விதமான பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. ஒன்று மழையை நம்பியதான அல்லது இயற்கையை நம்பியதான விதைப்புகள் மூலம், அதாவது வந்து தண்ணீர் பாய்ச்சாமல் செய்கின்ற பயிற்சிகை என்பது ஒரு 60% வீதமாகவும் 40% வீதங்களில் தான் இந்த தண்ணீர் பாய்ச்சி செய்கின்ற பயிற்சிகை என்பது மரக்கறிகள் மற்றும் பல வகைகள் தானியங்கள் போன்றவற்றிற்கான, இப்பொழுது அதாவது வந்து விதை கோதுமை சோளம் போன்றவை எல்லாம் நிச்சயமாக தண்ணீர் பாய்ச்சி செய்கின்ற பயிர் முறைகளுக்கு வராதவை. இருந்த பொழுதும் அவ்வாறான நிலைகளில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற செலவுகளுக்கான மானியங்கள் என்பன நிச்சயமாக வழங்கப்படுகின்றன, அல்லது இழப்புகளின் போலதான இழப்பீடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் பல இளைஞர்களும் அல்லது இளைய சமுதாயத்தினரும் தற்பொழுது இந்த நிலையில், அதாவது இந்த விவசாயம் என்கின்ற தொழில்துறையை விட்டு செல்கின்ற நிலையில் விவசாய காணிகள் முக்கியமாக உள்ள இடங்களில், இதுதான் இங்கே முக்கியமானது. விவசாய காணிகளாக அதிக விளைச்சலை தரக்கூடிய காணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டது தென்னக ஒன்றேரியோ, அது நிச்சயமாக இந்த எங்களுடைய டொரோண்டோ, அதாவது வந்து குறிப்பாக நீங்கள் இவ்வாறு கூறலாம், ஒசாவா அல்லது போமன்வில்லில் இருந்து நயாகரா ஃபால்ஸ் வரையான பிரதேசம், அதே நேரம் மேலே வரி வரியான பிரதேசங்கள் வரையாக செல்லக்கூடியதான ஒரு அனுமானத்தை கொண்டதாக இருக்கலாம். அவ்வாறான வரி என்றால் அதற்கு முன்பாக இருக்கலாம், அவ்வாறான பிரதேசங்கள் மிகவும் அதிக விளைச்சலை தரக்கூடிய பிரதேசமாகவும், அதே போல தென்னக கியூபெக் என்கின்ற பிரதேசமும், இந்த இரண்டு முக்கிய பிரதேசங்களும் தான் அந்த விவசாய நிலங்கள் அதிக விளைச்சலை தரக்கூடியதாக. ஆனால் இந்த இரண்டு பிரதேசங்களிலும் மக்களின் பெருக்கம் என்பதில், அது மக்கள் வசிவதற்காக தேர்வு செய்யப்படுகின்ற இடம் என்பதும் இதனை ஒட்டியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இவை நகர் சார்ந்த புறங்களாக இருப்பதால் நகராக அவை மாறி வருகின்றன, அவை நகரங்களாக மாறி வருகின்றன. எனவே அந்த நிலையில் இவ்வாறான ஒரு, அதாவது போட்டி இருக்கின்றது. இவ்வாறென்று சொன்னால் இந்த விவசாய நிலங்களை தொடர்ந்து இவ்வாறு நகர்ப்புறமாக்குவதாக விட்டுக் கொடுப்பதா, இல்லை அதனை தொடர்ந்து பராமரிப்பதா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் மக்கள் தொகையை வைத்து பார்க்க போனால் நிச்சயமாக கனடா தற்காப்பு பொருளாதாரத்தில் அல்லது தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைகின்ற ஒரு முயற்சியில் இந்த விவசாயத்தின் தேவை என்பது அதன் முக்கிய உயிர் நாடியாக பார்க்கப்படுகின்றது. எனவே அது அவ்வாறான நிலையில் அவ்வாறான நடவடிக்கைகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதற்கான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது, அதுதான் உண்மையான காரணம். ஆனால் அரசாங்கமோ அல்லது அரசாங்க அறிவித்தல்களோ அவற்றை கருத்தில் கொண்டு பல விடயங்களையும் செய்யும். இதேவேளை கனடாவில் நிலங்கள் வீணாக்கப்படுகின்றனவா என்றால், ஆம், பல நிலங்கள் என்பன வீணாக்கப்படுகின்றன. குறிப்பாக ஒரு

0: பெரிய விமான நிலையம் அந்த மிராபெல் எனப்படுகின்ற, நான் கியூபெக்கில் மொன்றியலை அண்மித்த பகுதியில் ஒரு 97,000 ஏக்கர் நிலம் என்பது அதற்காக பெறப்பட்டு அது சர்வதேச அளவில் மிகவும் முக்கியமானதான ஒரு விமான நிலையமாக கட்டப்பட்ட பொழுதும் அதன் பயன்பாடு இல்லாமல் அது அவ்வாறே கைவிடப்பட்டது. அதுபோன்று இந்த கனிம சுரங்கங்கள் அமைக்கின்ற பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற பகுதிகள் மற்றும் ஒன்டாரியோவில் எல்லாம் அந்த கனிமத்தின் விலை குறைகின்ற பொழுது இங்கே எடுக்கின்ற செலவு என்பது கூடவாக இருக்கின்ற பொழுது அது கைவிடப்படும். அவ்வாறு கைவிடப்பட்ட நகரங்கள் கூட கனடாவில் இருக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத உண்மை. அதாவது ஒரு நகரம் கட்டுமானப்படுத்தப்பட்டு அந்த நகரம் அப்படியே கைவிடப்பட்ட நகரங்கள், நான் நினைக்கிறேன் எனப்படுகின்ற பிரதேசமாக இருக்கணும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில், அங்கே வைத்தியசாலையுடன் 1200 குடியிருப்புகளுடன் ஒரு நகரம் கட்டப்பட்ட பொழுதும் அங்கே எடுக்கப்பட்ட கனிமத்தின் பெறுமதி என்பது உலக சந்தையில் குறைந்த பொழுது இவர்களால் பெறப்படுகின்ற கனிமம் மிகவும் அதிகமான விலையில் இருந்த பொழுது அந்த திட்டம் கைவிடப்பட்ட பொழுது அந்த நகரமே முழுமையாக கைவிடப்பட்டது. அவ்வாறு இங்கே வட ஒன்றியில் கூட ஒரு இடத்தில் இவ்வாறான அந்த சுரங்க தேவைகளுக்காக ஒரு நகரம் அமைக்கப்பட்ட அந்த நகரம் கைவிடப்பட்ட தன்மைகள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. எனவே கனடாவும் பல முயற்சிகளில் தன்னை தோல்வியடைந்த ஒரு நாடாக கூட அடையாளப்படுத்தி இருக்கின்றது இந்த இவ்வாறான கைவிடப்பட்ட திட்டங்கள். மற்றும் அதே போல ஒரு துறைமுக திட்டத்திற்காக பல 1000 ஏக்கர் நிலங்கள் எடுக்கப்பட்ட பொழுதும் அந்த திட்டம் என்பது கைவிடப்பட்டது. அதே போல சில வேளைகளில் புதிரான விடயங்களும் நடக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இங்கே பிரம்டன் நகரில் இந்த கிரைஸ்லர் எனப்படுகின்ற கார் உற்பத்தி நிறுவனம் தனது உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவிப்பதற்கு முதல் அதன் காணிகளில் 40 ஏக்கர் நிலத்தை தனியாக விற்றது. அந்த இடம் இப்பொழுது ஒரு பெரிய கட்டிட தொகுதியாக ஆவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் விற்றார்கள், யார் வாங்கினார்கள், எவ்வாறு இவை எல்லாம் நடைபெற்றன என்பன கேள்விக்குரிய விடயங்களாகவே இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தெரிந்த வகையில் செயற்படுவது என்பதும் நிலங்களை கையகப்படுத்துவதற்கான ஒரே வேலை. இதே போன்று முன்னாள் பிரதமர் மெக்ஹரிஸ் அவர்களின் காலத்தில் இந்த 407 பெருந்தெரு கட்டப்பட போகின்ற காலத்தில் அவருடைய அரசாங்கத்திற்கு ஆதரவான சக்திகளுக்கு அந்த அதாவது 407 கட்டுமானத்திற்கு உட்படப்பட்ட பகுதிகள் அறிவிக்கப்பட்டு அந்த நிலங்கள் அவர்களால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு மீண்டும் அரசாங்கத்திற்கு பெரிய விலைக்கு விற்றப்பட்டன. இவையெல்லாம் அதாவது வந்து கனடாவின் நிலப்புலம் என்பது பல மாதிரிகளுக்கு உட்பட்டது, பல விவாதங்களுக்கு உட்பட்டது, பல மோசடிகளுக்கும் காரணமாக இருப்பது. எனவே இந்த விவசாய நிலங்களின் பாதுகாப்பு என்பதை மையப்படுத்த வேண்டியது முக்கியமானது ஒன்றாகத்தான் நாங்கள் கருத வேண்டும்.
1: நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புரிதொரு பொழுதில் புரிதொரு விடயம் தொடர்பாக பேசிக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை கலையகம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். Listen to us tours around the universe. www.cmr.fm.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா Jewelers.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
6: கனடாவில் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தால் நடத்தப்படும் 4 வயது முதல் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடகள விளையாட்டுப் போட்டிகள், மேலும் சங்கீத கதரை, கிளித்தட்டு, கயிறுத்தல் போட்டிகளும் நடைபெறும். ஆகஸ்ட் மாதம் 1st காலை 9 முதல் இலக்கம் 85 பர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கும் பர்ச்மவுண்ட் ஸ்டேடியத்தில். விண்ணப்ப முடிவு திகதி July 26. தொடர்புகளுக்கு 416-524-4007 416-524-4007.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: நாட்டின் வான்வழி போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் விமான சேவையை சோதனை முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 70,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் மோதிரம் திட்டத்துக்கான விலை மனுவை தமிழக அரசு கோரியுள்ளது. மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து தகுதியற்ற 92,00,000 பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 25,00,000 நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவித்துள்ளது. திங்கட்கிழமையன்று டொரண்டோ நகரம் பல நாட்களாக நீடிக்கும் வெப்பநிலையின் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் காற்றின் தரமும் தற்போது உலகின் மிக மோசமான நிலைகளில் ஒன்றாக பதிவாகியிருக்கின்றது. சவுதி அரேபியா அந்நாட்டுக்கான பயணத்தை எளிதாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளும் வகையில் ஒரு புதிய டிஜிட்டல் விசா திட்டத்தை தொடங்கியுள்ளது.
2: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
1: தொடர்ந்தும் காலிகட்டுப்படி 35:19 காலையுடன் காலை பொழுதில் நிகழும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டிகள் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நடக்கின்ற முதலாவது போட்டிகள் இன்றைய தினம் பிற்பகல் 3 பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் மோத இருக்கின்றது. நாளைய தினம் நடக்க இருக்கின்ற போட்டியில் இங்கிலாந்து அணியும் அர்ஜென்டினா அணிகளும் மோத இருக்கின்றன. தரவரிசையில் 1-4 தரவரிசையில் உள்ள நாடுகள் இந்த அரையிறுதிப் போட்டியில் சந்திப்பதும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. இந்த உலகக்கிண்ண போட்டி தொடர்பாகவும் இந்த போட்டி தொடர்பாகவும் இந்த அரையிறுதி போட்டிகள் தொடர்பாகவும் எங்களுடன் பேசுவதற்காக குயின்டஸ் துரைசிங்கத்தை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். வணக்கம் குயின்டஸ்.
8: வணக்கம் தர்மா. அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். இன்றைய தினம் உலகக்கிண்ண அரையிறுதி போட்டிகள் நடக்க இருக்கின்றன. இந்த உலகக்கிண்ண போட்டிகள் தொடரை பார்க்கின்ற பொழுது இந்த உலகக்கிண்ணத்தில் இந்த வார் தொழில்நுட்பம், அதாவது வீடியோ அசிஸ்டன்ட் ரிப்ளை என்ற ஒரு சிஸ்டம் அறிமுகப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் நடுவர்களின் தீர்ப்புகள் குறித்து பல விவாதங்கள் இந்த போட்டிகளில் எழுந்திருக்கின்றன. இதை பார்க்கின்ற பொழுது உங்கள் பார்வையில் முக்கியமான எந்த தீர்ப்புகள் போட்டிகளின் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தின, மற்றதும் நடுவர்களின் செயல்பாட்டை நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா?
8: ஆமாம், இந்த விஏஆர் தொழில்நுட்பம் என்பது, இந்த வீடியோ அசிஸ்டட் ரெஃப்ரி என்று சொல்லப்படுகின்ற இந்த விஏஆர் தொழில்நுட்பம் தேவை கருதித்தான் இது உள்ளே கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் ஒரு ரெஃப்ரி அங்கே நடக்கின்ற அனைத்தையும் கவனிப்பாரா? சில வழிகளிலே பல தவறுகள் நடப்பதற்கு காரணமாக இருந்து விடுவாரா? அதனால் எழுகின்ற பிரச்சனைகள், அதனால் எழுந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்துத்தான் இந்த விஏஆர் சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். இது சொக்கரில் மட்டுமல்ல, உதைபந்தாட்டத்தில் மட்டுமல்ல, பல விளையாட்டுப் போட்டிகளில் இருப்பதை நாங்கள் இங்கே வட அமெரிக்காவில் இருக்கின்றோம், NBA கேம்ஸை பார்க்கின்றோம், பாஸ்கெட் போலில் அடிக்கடி சென்று கேமராவில் பார்த்து விட்டு வருவதும், செகண்ட் ஒப்பீனியன் எடுப்பதும், சாதாரண விடயம் NHL அது இருக்கிறது, எல்லா போட்டிகளிலும் இருக்கிறது. கிரிக்கெட்டிலே தேர்ட் அம்பையர் இருக்கிறார், அவர் பார்த்துவிட்டு சொல்வதற்காக அவர்கள் கையை காட்டிவிட்டு வெயிட் பண்ணுவார்கள். இது பல போட்டிகளில் உள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். எதற்காக என்றால், ஒரு ரெஃப்ரி தவறளிப்பதால் ஒரு முடிவு மாற்றப்பட்டு விடும், அல்லது ஒரு பெரிய பாரிய தவறு அழைக்கப்பட்டு விடும், அதனால் பல சர்ச்சைகள் எழுகின்றன என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. சொக்கரை பொறுத்த மட்டும் ஃபீஃபாவிலே அது கடுமையான விதிகளோடு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 3 பேர் அங்கே இருக்கிறார்கள், அதாவது 6 கண்கள் அதை மீளவும் பரீட்சிக்கின்றன. ரெஃப்ரி உட்பட இவரும் மீளவும் சென்று கேமராவிலே பார்த்து விட்டு தான் முடிவை சொல்லுகின்றார். அதனால் போதிய அளவு ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அந்த கோல் போவதற்கு அங்கே நடந்த தவறு காரணமாக இருந்திருக்கிறதா, அந்த தவறு கண்டுபிடிக்கப்படாததால் தான் இந்த கோல் இழைக்கப்பட்டதா என்பதை பார்த்துத்தான் அதிகமான ஃபவுல்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதனால் இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியாக சொல்ல முடியாது. ஆனால் அர்ஜென்டினாவுக்கு எதிராக நடந்த போட்டியிலே, எகிப்தும் அர்ஜென்டினாவும் மோதிய போட்டியிலே நடந்த தவறுகள் பிரதான விடயங்களாக தொடர்ந்து பேசப்படுகின்றன. அதிலே தவறளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து இருக்கின்றன. ஓரளவுக்கு விஏஆர் தொழில்நுட்பத்தின் ஊடாக முடிவுகள் சொல்லப்படுவது என்பது நல்ல விடயம்தான். அதிலே ஒரு ரெஃப்ரி இழைத்துவிடக்கூடிய பல தவறுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை.
1: பொதுவாகவே இந்த சுற்றுப்போட்டியில் 48 அணிகள் பங்கு பெற்றின. தற்பொழுது 4 அணிகள், அதாவது உலகத்தர் வரிசையில் 1-4 வரை இருக்கின்ற நாடுகள் தகுதி பெற்றிருக்கின்றன. முதலாவதாக நடக்க இருக்கின்ற இந்த போட்டி பிரான்சும் ஸ்பெயினும் மோத இருக்கின்றன. 2 அணிகளும் சுற்றுப்போட்டிகளில் தங்களுடைய பலத்தை நிரூபித்து இருக்கின்றன. இன்றைய போட்டியில் உங்களுடைய எந்த அணி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான சந்தர்ப்பம் இந்த அணிக்கு கூட இருக்கின்றது என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
8: ஆம், இவை 2 போட்டிகளுமே சுவாரஸ்யமான போட்டிகள். மிக தரத்திலே தராதரத்தின்படி முதல் 4 வரிசைப்படுத்தப்பட்ட 4 குழுக்களும் வந்திருக்கின்றன, 4 அணிகள். அதனால் இவை மிகவும் சுவாரஸ்யமான போட்டிகளாக இருக்கப் போகின்றன. ஏராளமானவர்கள் போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, அதாவது ஃபீஃபா போட்டிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாக, ஏராளமானவர்கள் 1 பிரான்சுக்கு கப் கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கென்று தெரிவு செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஸ்பெயினுக்கு கப் கிடைக்கும் என்று தெரிவு செய்தவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஏதாவது ஒன்றுதான் உள்ளே நுழையும் இறுதி போட்டிக்கு என்பதே பலருக்கு சோகமான, கவலையான, பலருக்கு எதிர்பார்க்க முடியாத முடிவாக இருக்கிறது. என்றால் இந்த 2 எதற்கு போட்டார்களோ அவர்கள் வெளியே போக போகிறார்கள். இந்த பிரான்சை பொறுத்த மட்டிலே உண்மையிலேயே மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறது. எம்பாபே, மற்றது மைக்கேல் ஆலிஸ் மற்றும் உஸ்மன் டெம்பெல் இவர்களின் அபாரமான ஆட்டம் காரணமாக பிரான்ஸ் பந்தை தங்களது கண்ட்ரோலிலே நீண்ட நேரம் வைத்திருப்பதிலே கட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். அத்தோடு முன்னுக்கு விளையாடுகின்றவர்கள் எப்படியும் பந்து கிடைத்து விட்டால், எம்பாபே போன்றவர்கள் பந்து கிடைத்து விட்டால் எப்படியாவது கோல் அடித்து விடுகின்ற அளவிற்கு அவர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கோல்டன் பூட், கோல்டன் போல் கப்புகள் கூட அவர்களில் ஒருவருக்கு தான் கிடைக்கும் என்ற அளவுக்கு மெஸ்ஸியும் எம்பாப்பேயும் போட்டியில் இருக்கிறார்கள். அதனால் பிரான்ஸ் ஸ்பெயின் ஆட்டம் டல்லாஸ் ஸ்டேடியத்திலே, முதலிலே ATNT ஸ்டேடியம் என்று அழைக்கப்பட்டது, டெக்சாஸில் இருக்கிறது, ஆர்லிங்டன் டல்லாஸ் ஸ்டேடியத்தில் நடக்கிறது. அது 80,000 பார்வையாளர்களை உள்ளடக்கக்கூடிய மிக பாரிய அரங்கம். அதிலே மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய இன்றைய போட்டி எங்களது நேரம் 3 மணிக்கு, டொரண்டோ நேரம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அதிலே முதல் சொல்வார்கள் ஹோம் ஃபோர் டல்லாஸ் கவ்பாய்ஸ் என்று. அப்படியான பிரபல்யமான ஸ்டேடியம் அது. அதனால் அதிலே பிரான்சும் ஸ்பெயினும் மோதுகின்றன. பிரான்சிற்கு 40% கூடிய புள்ளிகள் கொடுக்க, 40-30 என்ற அளவிலே அறிவிக்கிறார்கள். மற்ற பக்கத்திலே இரண்டாவது போட்டி நாளை நடைபெற, நாளை நடைபெற இருக்கிறது. அது இங்கிலாந்து அர்ஜென்டினா போட்டியிடுகின்றன. அட்லாண்டா ஸ்டேடியத்தில் நடக்கிறது ஜோர்ஜியா. அதுவும் மிக பிரபலியமான ஸ்டேடியம், 75,000 பார்வையாளர்கள் உள்ளக்கக்கூடியது. அது 3 மணிக்கு இடம்பெறுகிறது புதன்கிழமை. மிக சிறந்த ஆட்டக்காரர்கள் அதிலும் விளையாடுகிறார்கள். இங்கிலாண்டை பொறுத்தமட்டிலே ஹரிகேன் தான் அனைவரும் அறிந்தவராக இருந்தார். இப்போது ஜூட் பெலிங்கம் அதே அளவிற்கு மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதனால் பெலிங்கம் மிக பிரபல்யமான ஒருவராக இங்கிலாந்தை பொறுத்தமட்டில் இங்கிலாந்து அணியிலே ஆடுகின்றார். அவரை நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அவர் மூலமாக தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று இங்கிலாந்து எதிர்பார்க்கும் அளவிற்கு சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அர்ஜென்டினாவிலே சொல்ல தேவையில்லை, லயனல் மெஸ்ஸியாக இருக்கலாம், இங்கு பெர்னாண்டஸாக இருக்கலாம், அல்வரஸாக இருக்கலாம், மார்டினஸாக இருக்கலாம், பலர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மெஸ்ஸியை பொறுத்தமட்டில் இது இறுதி ஆட்டம் என்பதனால் பலரும் அவர் அந்த கோல்டன் பூட் கப்பையும் எடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அர்ஜென்டினா மீண்டும் வெற்றி பெற வேண்டும். ஏற்கனவே அர்ஜென்டினா தான் கப் வைத்திருக்கிறது, திரும்பவும் வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கிறது. ஏராளமானவர்கள், இது ஒரு பிசினஸ் உலகம், இது ஒரு கோஆபரேட் பிசினஸ் உலகம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உதயபந்தாட்டத்தில் மட்டுமல்ல, பல விளையாட்டு போட்டிகளிலும் பணம், மற்றது இந்த கேசினோ, இந்த பணம் கட்டுவோர் உலகம் ஒன்று இருக்கிறது. அதை விட பிசினஸ் உலகத்திலே பார்த்தீர்கள் பலர் உழைப்பு தங்கியிருக்கிறது. உதயபந்தாட்ட மைதானம் மட்டுமல்ல, மதுபானமாக இருக்கலாம், ஹோட்டல்ஸ் ஆக இருக்கலாம், வாகன போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது உணவு சாலைகளாக இருக்கலாம், விடுதிகளாக இருக்கலாம், வேற இரவு விடுதிகளாக இருக்கலாம், இப்படி பலவற்றினுடைய வியாபாரம் வர்த்தகம் இதில் தங்கியிருக்கிறது. அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இவை நடைபெறுகின்றன.
1: குறிப்பாகவே இந்த 2026 உலகக்கிண்ணம் முந்தைய உலகக்கிண்ணங்களுடன் ஒப்பிடும் பொழுது ஆட்டத்தின் தரம், தந்திரோபாயம், வீரர்களின் திறன், நடுவர்களின் செயல்பாடு மற்றும் இந்த ரசிகர்களுக்கான சுவாரஸ்யம் ஆகிய அம்சங்களில் இந்த தொடரில் எது உங்களை மிகவும் கவர்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது?
8: பல நிறைய சொல்லலாம். இப்போ உதாரணமாக தர்மா பார்த்தீர்களா என்றால், கடந்த காலத்தை விட உலக அளவில் அதிகம் கவரப்பட்ட ஒன்றாக உதயபந்தாட்டம் மாறியிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் மாறியிருப்பது அது பெரிய விடயம் அல்ல, ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளில் அது கொடிகட்டி பறக்கின்ற ஒரு விடயம் உதயபந்தாட்டம். ஆனால் இப்போது வட அமெரிக்காவில், ஆசியாவில், ஏனைய நாடுகளில் எல்லாம் எங்கெல்லாம் வேறு வேறு ஆட்டங்கள் பிரபலியமாக இருந்ததோ அங்கு, குறிப்பாக வட அமெரிக்காவில் ஐஸ் ஹாக்கியும் பாஸ்கெட் போலும் டென்னிஸ் போன்றவை அடுத்த தரத்திலே, அல்லது அமெரிக்கன் ஃபுட்பால், பேஸ்பால், இவற்றையெல்லாம் உடைத்துக் கொண்டு உதயபந்தாட்டமும் அதே தரத்தில் வருவது என்பது ஆச்சரியம் கலந்த ஒரு ஒன்றாக இருக்கிறது. என்றால் இங்கே சில மேட்சுகளை பார்ப்பதற்காக 20,000-30,000 டாலர் ஒரு டிக்கெட் அப்படி கொடுத்து வாங்குகின்ற அளவுக்கு வியாபாரம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வர்த்தக உலகத்திலே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரோல் பண்ணுகின்ற ஒரு வர்த்தக உலகமாக உதயபந்தாட்டமும் வட அமெரிக்காவில் மாறியிருப்பது என்பது மிகவும் ஆச்சரியமான விடயம். அதனால் பல விதத்திலே இது பலரையும் கவர்ந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு விளையாட்டு போட்டியாக உலகளாவில் புகழ் பெற்ற ஒன்றாக இருப்பது. ஈவன் கல்ஃபிலே பார்த்தீர்களாக இருந்தால் அது துபாய் போன்ற நாடுகளாக இருக்கலாம், சவுதி அரேபியா போன்ற நாடுகளாக இருக்கலாம், மற்ற பக்கத்திலே ஆசியாவில் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கை உட்பட, இந்தியா உட்பட ஏனைய நாடுகளை பார்த்தீர்கள், எல்லா இடமும் அதிகம் புகழ் பெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டி என்றால் உதயபந்தாட்டம் என்பதில் சந்தேகம் இல்லாத அளவிற்கு வளர்ந்திருக்கிறது.
1: சரி, இறுதியாக உங்களை ஒரு கட்டண நிலையில் கொண்டு வரத்தான் வேண்டும். இன்றைய போட்டி, அதாவது இன்றைய போட்டியில் நாளைய போட்டிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உலக கிண்ணத்தை யார் வெற்றி பெறுவார்கள் என்று உங்கள் கணிப்பில்?
8: இது சனிக்கிழமை 3வது தெரிவுக்கான போட்டி இடம்பெறுகிறது மயாமியில். அதை விட சண்டே ஞாயிற்றுக்கிழமை 3 மணி கங்கள் நேரம் 3 மணிக்கு மெட்லைஃப் ஸ்டேடியம் நியூஜெர்சியில் இருக்கிறது, நியூஜெர்சி நியூயார்க் ஸ்டேடியம், 82,500 பார்வையாளர்கள் கொண்ட ஸ்டேடியத்திலே தான் இந்த ஃபைனல் இடம்பெறுகிறது. மிகவும் மிகவும் உச்சக்கட்ட சுவாரஸ்யம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இந்த 4 அணிகளுமே இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு தகுதி பெற்ற அணிகளாக இருக்கின்றன. 4 உச்சக்கட்ட தரத்தில் தான் இருக்கின்றன. எல்லோருக்கும் ஆச்சரியம் தரும் வகையில் இங்கிலாந்து இந்த கப்பை பெற்றுவிடுமோ என்று பலரும் ஆர்வம் கூறிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அர்ஜென்டினா, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து 4 மிகவும் தகுதி பெற்ற அணிகள், மிகவும் தரமான அணிகள், மிகவும் சிறந்த உச்சக்கட்ட ஆட்டக்காரர்களை கொண்ட அணிகள். அதனால் இதிலே ஆர்வம் கூறுவதற்கு ஒரு டீம் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியம் கலந்த வகையில் இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் பிரான்சுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்டத்திலே அதற்கு போட்டியாக இருக்கின்ற அர்ஜென்டினாவும் இருக்கிறது. இந்த 2-1 வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் அதே தரத்தில் விளையாடுவதனால் இந்த 4 எது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.
1: நன்றி குயின்டஸ், இந்த வேலைகளில் இணைந்து கொண்டு எங்களுடன் உலக கிண்ண போட்டி தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிறகு பொழுதில் சந்திக்கலாம்.
8: நன்றி, நன்றி, வணக்கம்.
7: Listen to us tours around the universe. www.cmr.fm.
6: உங்கள் நம்பிக்கைக்குரிய மோர்கேஜ் முகவர் கஜன் கனக விநாயகம். உங்கள் மோர்கேஜ் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு சிறந்த தீர்வை பெற்று தருகிறார் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. குறைந்த வருமானமா? அப்ரைசலில் சிக்கலா? கவலையை விடுங்கள், அலையுங்கள் கஜன் கனக விநாயகம். 416-274-4345. பிரதான வங்கிகளூடாக உங்கள் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் தேவை எதுவானாலும் விரைவான மிக நேர்மையான வழிகாட்டல் கஜன் கனக விநாயகம். 416-274-4345.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
14: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
14: 416-489-2000 GTA credit.
15: Everything okay? No problem, Dijanam.
16: Bar kalamu closing da tadikira nadi.
17: The customer you're trying to reach is not available.
14: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
15: Last minute left. Closing day, the brothers. Chellathukku thanks.
16: Chellam illa da Selvam.
15: Sari sari.
6: The Brick Outlet, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் Brick Outlet மாத்திரமே. டாப் பிராண்ட்களுக்கு குறைந்த விலை என்ற உத்தரவாதத்தோடு உங்களை வரவேற்கிறது Brick Outlet. தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள் 60% முறையிலான கழிவில், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டு ஒன்றை வேலும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கெனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கெனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150.
14: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
18: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
19: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
18: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
19: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-2-0-0

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: Dr. Sabhavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, PET சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
5: சிறுநீரர்களை ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடம் விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமாபாரதி தங்கராஜாவுக்கும், அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சுரேஷ் தர்மாவுக்கும், உலக கிண்ண உதைப்பு நாட்டம் தொடர்பாக எங்களுடன் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட குயின்டஸ் துரைசிங்கத்துக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்களாகிய உங்களுக்கும் மனம் அந்த நன்றியை கூறிக்கொண்டு, நேர்கள் தொடர்ந்து பல கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சிகள் வலிமை போல் 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் 24 மணி நேரமும் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எனதும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.

tie your business on CMR at 11. Reach the South Asian community.